நேரம் காலை 5:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இசை அமுதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு 1000 யோசனைகள் கவலைகள் ஓடலாம். ஆனா எல்லாத்தையுமே அந்த இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்மளுடைய காலை நேரத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம். தேவியின் திருவிளையாடல் திரைப்படத்திற்காக.

நேரம் 5:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அமுதம். பக்தி அப்படிங்கிறது வெறும் சாமி கும்புறது மட்டும் இல்லைங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறதும் ஒரு வகை பக்தி தான். இன்னைக்கு நாள் முழுக்க முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன புன்னகையோடு பேசுங்க, உலகம் அழகாக மாறும். அடுத்த பாடல் ஆதிபராசக்தி திரைப்படத்திற்காக பி. சுசிலா அவர்கள் பாடிய பாடல். கீட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

நேரம் 5:43. காலை எழுந்தவுடன் இறை சிந்தனை, அதுவே நம் வாழ்வின் பெரும் சாதனை அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம். அடுத்த பாடல் தாய் மூகாம்பிகை திரைப்படத்திற்காக.

5:52 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம். அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

ஐந்து நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையமுதம்

தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது இசை அமுதம். நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை நடக்கும் என்ற இந்த பொன்னான வாக்கியங்களோடு இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த நாளை தொடங்குவோம். இசை அமுதம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5:30 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை ஜிலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் இபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இந்த இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:54 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
2: கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை

0: அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
1: சேவை செய்திகள் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.
2: The news read by Nina Arakel. External Affairs Minister Dr. S. Jaishankar will host the Quad Forum.

0: பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
1: எவ்வளவு இருக்கிறது என்பதல்ல மனிதனின் மகிழ்ச்சி, இருப்பது போதும் என்று உணர்கிற மனமே உண்மையான மகிழ்ச்சி. இன்றைய உலகம் மனிதனிடம் எப்போதும் ஒன்றைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இன்னும் வேண்டும், இன்னும் உயர வேண்டும், இன்னும் சேர்க்க வேண்டும். ஆனால் மனித மனம் ஒருபோதும் ஓய்வடைவதில்லை. ஒரு ஆசை நிறைவேறினால் இன்னொரு ஆசை பிறக்கிறது, ஒரு உயரம் அடைந்தால் இன்னும் பெரிய உயரம் தேடுகிறது. இந்த முடிவில்லா ஓட்டத்தில் மனிதன் பலவற்றை பெற்றாலும் நிம்மதியை இழந்து விடுகிறான். அதனால்தான் நம் முன்னோர்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றார்கள். போதும் என்பது அது நம் சோம்பேறித்தனத்தை காட்டவில்லை, முன்னேற்றத்தை மறுப்பதும் இல்லை, தனக்கு கிடைத்தவற்றின் மதிப்பை உணர்ந்து நன்றி உணர்வுடன் வாழ்வதே போதும் என்ற மனம். ஒரு விவசாயி மழை பெய்ததற்கே மகிழ்கிறான். ஒரு தாய் எளிய உணவையும் அன்புடன் பரிமாறுகிறாள். ஒரு தொழிலாளி நாள் முடிவில் குடும்பத்துடன் சிரித்து மகிழ்கிறான். அவர்களிடம் பெரும் செல்வம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் போதும் என்கிற மன நிறைவு இருக்கிறது. அதுவே வாழ்க்கையின் உண்மையான செல்வம் இல்லையா? கடலில் எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் அது குடிக்க முடியாது, ஆனால் ஒரு சிறிய ஊற்று நம் தாகத்தை தீர்த்துவிடும். அதேபோல் அளவற்ற பொருள் இருந்தாலும் மன நிறைவு இல்லையெனில் அங்கு மகிழ்ச்சி இருக்காது. அதுவே சிறிய வாழ்க்கையாக இருந்தாலும் போதும் என்ற திருப்தி மன அமைதியை தரும். போதும் என்று சொல்லத் தெரிந்த மனிதன் தேவையற்ற போட்டிகளில் ஓடமாட்டான், பிறரை பார்த்து பொறாமைப்பட மாட்டான், சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சியை காண்பான், நிம்மதியாக உறங்குவான். நம் தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் அளவோடு வாழ்வதையே வலியுறுத்துகின்றன. திருவள்ளுவர், அற்ற இடத்தான் அளவும் அறிந்து வாழாதான் பெற்ற இடத்தும் பெரிது இல் என்று, அளவை அறிந்து வாழ வேண்டும். அளவை அறியாமல் வாழ்பவனுக்கு எவ்வளவு கிடைத்தாலும் அது போதாது என்கிறார். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமெனில் அங்கே புரிதல் வேண்டும். புரிதலுக்கு அடிப்படை திருப்தி. பக்கத்து வீட்டில் அது இருக்கிறது, எதிர்த்த வீட்டில் இது இருக்கிறது என்றெல்லாம் ஒப்பிடாமல் நம் வீட்டில் எது உள்ளதோ அது போதும் என்ற மனநிலையோடு வாழும் குடும்பம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். அவ்வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் இந்த நல்ல பழக்கம் சென்றடையும். ஒரு மரம் தனக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே தண்ணீர் எடுத்துக்கொள்கிறது. ஒரு பறவை அன்றைக்கு தேவையான அளவே உணவு தேடுகிறது. மனிதனும் அவ்வாறு இருப்பதே நலம் பயக்கும். ஆகவே போதும் என்ற மனம் தோல்வியின் அடையாளம் அல்ல, அது உள்ளார்ந்த ஞானத்தின் அடையாளம். மகிழ்ச்சி என்பது பெரிய வீட்டில் இல்லை, பெரிய சொத்துக்களில் இல்லை, அமைதியான இதயத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வளவு வைத்திருக்கிறான் என்பதல்ல அவன் செல்வம், எவ்வளவு நிம்மதியாக வாழ்கிறான் என்பதே. எனவே வாழ்க்கையில் உயர முயல்வோம், நிம்மதியான உயர்வை தேடி. ஏனெனில் போதும் என்று சொல்லத் தெரிந்த மனமே நிறைவோடு வாழும்.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமானே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க்.

0: சிக்னல் அருகில் மதுரை இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: நேரம் 6:15 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை புதிய காலை நிகழ்ச்சியின் ஆரம்பமாக இந்நாளின் சிறப்பு கேட்கலாம்.
2: May 26 இந்நாளின் சிறப்பு. ஐக்கிய அமெரிக்காவின் வடமேற்கு பகுதியில் உள்ள மொன்டானா 1864 May 26 அமெரிக்க பிராந்தியமாக இணைந்தது.
3: பங்குச்சந்தை குறியீடுகளில் ஒன்றான டவு ஜோன்ஸ் தொழில்துறை குறியீட்டின் முதல் பதிப்பு 1896 May 26 வெளியானது.
2: கருங்கடலின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள யுரேஷிய நாட்டில் ஜார்ஜியா மக்களாட்சி குடியரசு 1918 இதே நாளில் அமைக்கப்பட்டது.
3: 1966 இதே நாளில் பிரிட்டானிய கயானா விடுதலை அடைந்து கயானா என பெயர் மாற்றம் பெற்றது.
2: 1968 இதே நாளில் சாலை போக்குவரத்து விதிகள் ஐஸ்லாந்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு இடப்பக்க ஓட்டத்திலிருந்து வலப்பக்கத்திற்கு மாறியது.
3: 1969 May 26 அப்போலோ 10 விண்கலம் மனிதனை சந்திரனுக்கு அனுப்பும் தனது அடுத்த கட்டத்திற்கு தேவையான சோதனைகளை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பூமி திரும்பியது.
2: உலகில் வணிக ரீதியிலான மியோலி வேக பயண வானூர்தியான சோவியத் டுபாலேவ் 2-1-4-4 Mach 2 ஒலி வேகத்தை தாண்டிய முதலாவது போக்குவரத்து வானூர்தி என்ற பெயரை 1970 இதே நாளில் பெற்றது.
3: 2002 May 26 மார்ஸ் ஒடிசி விண்ணூர்தி செவ்வாய்க்கோளில் நீர் பனிப்படிவுகள் இருப்பதை அறிந்தது.
2: தமிழக கர்நாடக இசைக்கலைஞர் மகா வைத்தியநாத ஐயர் அவர்களின் பிறந்த தினம் 1844 May 26
3: தமிழக திரைப்பட நாடக நடிகை மனோரமா அவர்களின் பிறந்த தினம் 1937 May 26
2: தமிழக இந்திய விடுதலை போராட்ட வீரர் செண்பகராமன் பிள்ளை அவர்களின் நினைவு தினம் 1936 May 26
3: தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் S.M. சுப்பையா நாயுடு அவர்களின் நினைவு தினம் 1979 May 26
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:18 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம கண் முழிக்கும் போது நேற்றைய தோல்விகளை பற்றி யோசிக்கிறத விட இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற புது முயற்சிகளை பற்றி யோசித்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்பான பாடல் கேட்கலாம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக.

நேரம் 6:24. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. புதிய கலை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் குட்டி திரைப்படத்திற்காக.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: நேரம் 6:20:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எளிதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
5: நீடித்த நிலையான வளர்ச்சி.

0: சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். பொருளாதார வளர்ச்சிக்கு இடையில சூழலியலுடைய முக்கியத்துவத்தையும் அறிஞ்சு செயல்படுறதுதான் நீடித்த நிலையான வளர்ச்சியே தரும். நல்ல யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இயற்கைய அவங்க அனுபவிச்ச அளவுக்கு நம்ம பெற்றோர்கள் அனுபவிச்ச அளவிற்கு நம்ம பெற்றோர்கள் இயற்கையை அனுபவிச்ச விஷயங்களை நாம அனுபவிக்கிறோமா அப்படின்னா சந்தேகம்தான். இன்னும் ஒருபடி மேல சொன்னா நாம அனுபவிச்ச விஷயங்களை இயற்கையில நம்ம அடுத்த தலைமுறை அனுபவிக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். அந்த அளவுக்கு இயற்கை வளத்தை அளவு மீறி பயன்படுத்துற நிலையில நாம இப்ப இருக்கிறோம். நம்ம பெற்றோர்கள் சுவாசித்த தூய்மையான காற்றை நாம சுவாசிக்க முடியல. நம்முடைய முந்தைய தலைமுறை எவ்வித பயமும் இன்றி பொதுவில் கிடைக்கும் நீரை பயன்படுத்தியது மாதிரி நம்மால பயன்படுத்த முடியறதில்ல. தூய்மையான நீர் இலவசமா இயற்கையில நகர்ப்புறங்கள்ல கிடைக்கும் அப்படிங்கிறது அரிதினும் அரிதான ஒரு விஷயமாவே ஆயிடுச்சு. இப்படி அடுத்த தலைமுறைக்கு இயற்கையில சில விஷயங்கள் கிடைக்கவே செய்யாம அது மூலமா நாம காணும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்தான். நம்முடைய வளர்ச்சி என்பது நம்ம அடுத்த தலைமுறையின் இயற்கை வள தேவைய பாதிப்படைய செய்யற வகையில இருக்கிறது தான் இந்த நீடித்த நிலையான வளர்ச்சியை பாதிக்கிற விஷயமாகும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நீடித்த நிலையான வளர்ச்சிங்கிறது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம இந்த இயற்கையில என்ன இன்பத்தை அனுபவிச்சோமோ அதே விஷயங்கள் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி 1992 ரியோ எர்த் உச்சி மாநாட்டுல வலியுறுத்தப்பட்டது. நம் அடுத்த தலைமுறையை பாதிக்கும் வகையில் இயற்கை வளங்களை அழித்து நாம் வளர்ச்சி அடைந்தால் அது வீணான வளர்ச்சியே அப்படிங்கறத இந்த உச்சி மாநாடு வலியுறுத்தியது. 1994 இந்திய அரசாங்கமும் இந்த ரியோ எர்த் உச்சி மாநாட்டு விதிமுறைகளை ஏற்று கையெழுத்திட்டது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்பது அரசு மட்டும் செயல்படுத்தி சரி செய்ய வேண்டிய காரியம்னு சொன்னா கண்டிப்பா இல்ல. மக்களாகிய நமக்கும் அதுல பெரும் கடமை இருக்குது. வளங்களை குறிப்பா நீரை, மின்சாரத்தை, உணவை, வீட்டிற்கு தேவையான பொருட்கள் என அனைத்தையும் நாம் தேவையறிந்து நுகர்ந்து பழக வேண்டும். இயற்கை நம் தேவைக்கு ஏராளமான வளத்தை கொண்டுள்ளது. ஆனால் நம் பேராசை கல்ல என்று காந்திஜி சொன்னது போல நாம் உணர்ந்து வாழ வேண்டும். நாம் பயன்படுத்துகிற அத்தியாவசிய பொருட்களான பற்பசை, தூரிகை, சோப்பு, சோப்பு டப்பா, செருப்பு, ஆடைகள், கை கடிகாரம், கண்ணாடி, இருசக்கர வாகனம் என அனைத்துமே ஒரே ஆலைகளிலிருந்து வருபவை அல்ல. அதன் மூலப்பொருட்களின் தயாரிப்பு பல்வேறு தளங்களில் நடைபெறுகிறது. நீடித்த நிலையான வளர்ச்சியை அடைய நம் அடுத்த தலைமுறைக்கு இயற்கை வளம் குறையாத அளவிற்கு, அவர்கள் அந்த வளத்திற்காக போரிடாத அளவிற்கு ஒரு சூழ்நிலையை கொடுத்திட சூழலியல் அறிந்து தேவைகள் அறிந்து செயல்படுவோம். சூழலியல் அறிவோம், பொறுப்புணர்வுடன் செயல்படுவோம், இயற்கை வளம் காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: நேரம் 6:33. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்களை இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துக்கொண்டிருக்கிறது. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேர்களுக்கானது. 0452 என்பது மதுரையின் முன்னிணைப்பு, 25:30, 170 மற்றும் 25:30, 170 என்ற 2 எண்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாய் இசைக்க காத்திருக்கிறது. அதே போல் நேர்களின் கருத்து பரிமாற நிகழ்ச்சியாக இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி விளம்பரம் காத்துட்ருக்கு. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு பக்குவத்தின் முதற்படி எது. பக்குவத்தின் முதற்படி எது, தொலைபேசி வழி கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நேர்களை உங்களுடைய கருத்துக்களை காற்றலைகளில் பரிமாறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 0452 மதுரையின் முன்னிணைப்பு, 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற இலக்க எண்களில் வந்து பக்குவத்தின் முதற்படி எது என்ற தலைப்பு கேட்ட கருத்துக்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம்.

நேரம் 6:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. ஒரு சொல் கேளி, இன்று ஒரு செய்தி. பராபவ வருடம் வைகாசி மாதம் 12 செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நீர்களே,

0: இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளி. இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டத்தில் தற்போது கோடை மழை பெய்து வருவதால் விவசாயிகள் இம்மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்வதால் நன்மைகள் ஏற்படும். சிவகங்கை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சுமார் 1.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் பெரும்பாலான நிலப்பரப்பு பருவமழையை நம்பியே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அதனால் கோடை காலத்தில் பெய்யும் மழையினை பயன்படுத்தி நிலத்தில் கோடை உழவு செய்து பயன்பெறலாம். கோடை உழவானது பயிர் அறுவடையானவுடன் செய்ய வேண்டும். மேலும் ஒவ்வொரு மழைக்கு பின்னரும் செய்வது அவசியம். நிலச்சரிவில் குறுக்காகவும் மணற்பாங்கான நிலத்தில் மேலாகவும் உழவு செய்ய வேண்டும். 2 முதல் 3 வருடத்திற்கு ஒரு முறை சட்டி கலப்பை கொண்டு உழவு செய்ய வேண்டும். கோடை உழவு செய்வதால் ஏற்படும் நன்மைகள்: மண் மிருதுவாகி மழை நீரை ஈர்க்கும் திறன் அதிகமாகும். மண் அரிமானம் கட்டுப்படுத்தப்பட்டு மண்ணில் உள்ள சத்துக்கள் விரயமாவது தடுக்கப்படும். முதல் பயிரின் தூர்கள் மக்கி களைகள் கட்டுப்படுத்தப்படும். கோடை உழவில் ஆழமாக உழுது மேல் மண்ணை கீழ்மண்ணாகவும் கீழ்மண்ணை மேலாகவும் புரட்டி விடுவதால் மண்ணின் நாள்பட்ட இறுக்கம் தளர்த்தப்பட்டு மண் இலகுவாகும். இதனால் மண்ணில் காற்றோட்டம் அதிகரிக்கும், மண்ணின் நீர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கும். கோடை உழவினால் பயிரை தாக்கக்கூடிய மண்ணில் வாழும் பல்வேறு நோய்கள் உருவாகுவதற்கு காரணமான பூசானங்கள் மற்றும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் செலவின்றி அழிக்கப்படுகின்றன. இப்போது கூறிய பயிர் பாதுகாப்பு நடைமுறைகளான களை கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு மற்றும் நோய் கட்டுப்பாடு யாவும் செலவின்றி செயற்கை ரசாயனங்களின்றி கட்டுப்படுத்தப்படுவதால் ரசாயன பின் விளைவுகளான காற்று மாசுபடுவது, தண்ணீர் மாசுபடுவது, வேளாண் நிலங்கள் மாசுபடுவது மற்றும் பிற உயிரினங்கள் பாதிக்கப்படுவது பெருமளவில் குறையும். ஆகவே இப்போது மாவட்டத்தில் கோடை மழை பரவலாக பெய்து வருவதால் இப்போது கூறிய நடைமுறைகளை பின்பற்றி சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் பயன்பெறலாம் என சிவகங்கை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி மற்றும் கடலாடி வட்டாரங்களில் கடந்த வருடம் மக்காச்சோள படைப்புழு தாக்குதல் காணப்பட்டது. இந்த வருடமும் படைப்புழு தாக்குதல் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் வருமுன் தடுக்கும் நடவடிக்கையாக ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு கோடை உழவு செய்து மக்காச்சோள படைப்புழுவின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்க கோடை மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்தும் வெப்பத்தை தாங்கும் ரகங்களை பயிர் செய்தும் பயிர் சுழற்சி செய்தும் நிலப்போர்வை அல்லது மூடாக்கு அமைத்தும் நிழல் வலைகள் அமைத்தும் கயோலின் 5% கரைசல் தெளித்தும் சொட்டு நீர்ப்பாசனம், தெளிப்பு நீர்ப்பாசனம் அமைத்தும் பிங்க் பிக்மெண்டட் மெத்திலோட்ராஃபிக் PPFM 500 மில்லி ஏக்கருக்கு தெளித்தும் கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, பயிருக்கு இடப்படும் மணிச்சத்து முழுமையாக கிடைத்திட ஊட்டமீட்டிய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். இதற்கு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சூப்பர் பாஸ்பேட் உரத்துடன் 300 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் போதுமான அளவு தண்ணீர் தெளித்து நன்கு கலந்து புட்டு பதத்தில் உரச்சாக்குகளில் காற்று புகாமல் இறுக கட்டி வைத்து 1 மாதம் கழித்து பயன்படுத்தி பயனடையலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: அங்கே வந்து நெல் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நீர்ப்பாசன கமிட்டி இருக்குல்லங்க சார், இங்கே முற்றிலுமே மானமர்த்த பூமி தான்.
3: விருதுநகர் மாவட்டம் எல்லாம் அந்த மானமர்த்த பூமியில் நெல் விவசாயங்கிறது சாத்தியமாக இருக்கா?
2: எல்லா நேரமும் பண்ண முடியாது சார். தமிழ் மாதத்துக்கு வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் இருந்ததே அது ஒரு மழை பெய்யும். அந்த மழையை வச்சு அந்த கம்மாயில் அந்த தண்ணியை தேக்கி வச்சுருப்போம். தேக்கி வச்சு அதை வச்சு நாற்று அல்லது விதப்பு இதை விதச்சி வைப்போம். ஒரு ஐப்பசி மாதம் அந்த மழை பெய்யும், அதை வச்சு அந்த களைகளை எடுத்துகிட்டு உரம் போட்டு அந்த தை மாதம் முடியக்குள்ளே இதை நாங்கள் அறுவடை பண்ணணும்.
3: அதாவது

0: நெல்லுக்கு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணி வந்து உங்கூர் கம்மாயில இருந்து நீங்க வந்து
1: கம்மாயில வந்து நாங்க நீர்ப்பாசன கமிட்டி மெம்பர் போட்டு அந்த தண்ணியை வரமுறைப்படுத்தி பாய்ச்சறதுக்கு வந்து நாங்க ஆள் போட்டு ஒரு மடைக்கு ரெண்டு ஆளை போட்டு அவங்க யாருக்கும் பாகு வளரலாமா நிறையாவும் பாய்ச்சாமா கம்மியாகவும் பாய்ச்ச மாட்டாங்க, ஒரே சீராக பாய்ச்சி அதை தண்ணியை கம்மாயில கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் பாய்ச்சுவாங்க.
0: சரிங்க, இப்ப நீங்க சொல்ற அந்த முடுக்கங்குளம் பக்கத்துல வந்து எத்தனை ஏக்கரா வந்து நெல் போட்டிருக்காங்க, எத்தனை விவசாயிகள் வந்து இந்த நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க?
1: முடுக்கங்குளம் ரவுண்ட் பார்த்தா எப்படி ஒரு ஏக்கர் கணக்குல பார்த்தா 5000 ஏக்கர் கூட வரும்.
0: 5000 ஏக்கர் நெல் விவசாயம் பண்றாங்களா?
1: நெல் விவசாயம் பண்றாங்க.
0: இப்ப சமீபத்துல கூட ஒரு விவசாயி சொல்லியிருந்தாரு முடுக்கங்குளம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சின்ன கும்பகோணம் அப்படின்னு சொல்றாங்க.
1: ஆமா
0: அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து
1: அது மனமத்த பூமியிலேயே அது ஒரு சின்ன கும்பகோணம், ஆனா தண்ணி ஆத்து தண்ணி கிடையாது, மனமத்த பூமியிலே வருஷ வருஷம் விளைஞ்சிரும்.
0: அந்த எல்லாத்துக்கும் வந்து நீர் ஆதாரம் வந்து அந்த சொல்றீங்க கம்மாய்தான்.
1: ஆமா கம்மாதான், ஆனா ஒவ்வொரு கம்மாய் இருக்கு, தனித்தனியா தனித்தனியா கம்மா இருக்கு. ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு கம்மாய்கள் இருக்கு. ஒரு 100 ஏக்கருக்கு ஒரு கம்மாய் இருக்கும், மழை பெய்யுறது அந்த கம்மாயில வச்சு அந்த 100 ஏக்கரை வந்து பாய்ச்சுவாங்க. அடுத்து ஒரு கம்மாயில 100 ஏக்கர் இருக்கும், அதை வச்சு அந்தந்த கம்மாய்க்கு அவங்க ஆள் போட்டு அந்த நீர் பாய்ச்சுவாங்க.
0: அந்த நீர்ப்பாசன கமிட்டி நீங்க சொன்னீங்க, அதுல ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க சொல்றீங்க. இந்த நீர்ப்பாசன கமிட்டி அப்படிங்கறது வந்து என்ன, அதோட செயல்பாடுகள் என்ன, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: அது வந்து 100 வீடு ஒரு கம்மாய்க்கு ஒரு கிராமம் 100 குடிகள் இருக்காங்கன்னு
0: வச்சுக்கோங்களேன்.
1: அது கம்மா பெருகிடுச்சு, கம்மா பெருகணுன்னே ஒரு கூட்டம் போடுவோம். நைட்டுக்கு கூட்டம் போட்டு இந்த மாதிரி நீர் பாய்ச்சல் போடணும்னு சொல்லுவோம். எல்லாருமே வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துருவாங்க, வந்து அவங்க எல்லாரும் யார் யார் தண்ணி பாய்ச்சிருந்து கேட்பாங்க. கேட்டோன்னே இந்த மாதிரி இன்னும் நான் பாய்ச்சிடுவாங்க. ஒரு 6 மடை இருக்கும், 6 பேத்துக்கு 2 பேரை போட்டுருவோம். போட்டு அவங்க வந்து அந்த வரமுறைப்படுத்தி தண்ணியை பாய்ச்சிறது அவங்க பொறுப்பு. ஒரு 4 மாசம் சரி அவங்க பாய்ச்சுவாங்க. தண்ணி இல்லைன்னா அவ்வளோதான், ஆனால் இருக்க தண்ணியை வந்து இந்த யாருக்கு எந்த பாகுபாடு இல்லாமல் பாய்ச்சி அந்த விளையறதை பாய்ச்சி விட்டுருவாங்க.
0: அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நீர்ப்பாசன கமிட்டியோட மொத்த ஒரு முக்கியமான பணி அப்படின்னு சொன்னாலே அந்த நீரை வந்து சமமாக பங்கெடுத்து கொடுக்கணும்.
1: ஆமாம், யாருக்கும் எந்த இது பாதிப்பு வரக்கூடாதுல்ல, அதுக்காக அந்த ஒரு 6 பேரை கமிட்டியை எடுத்து கிராமம் வந்து போடுவாங்க.
0: சமமாக பங்கிடணும் அப்படின்னா ஒரு விவசாயிக்கு வந்து அந்த கம்மாய் பக்கத்திலே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம், ஒரு சில விவசாயிக்கு கம்மாய்க்கு தள்ளி விவசாயம் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணுறது எந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து நீங்கள் பின்பற்றுவீங்க?
1: அது எந்த மாதிரி பண்ணுறதுனா நாங்கள் இங்கேருந்து இந்த முன்னாடியே இருக்கும் சார் வயக்காடு, அவங்க வந்து ஒரு மேட்டு சரி அவரும் கரை ஓரத்தில் வர்றது, அவங்களுக்கு கம்மா மடையை திறந்த உடனே முதலே சொல்லிடுவோம் இந்த மாதிரி மடை திறந்தோடனே மேட்டு ஏரியாவை முதல்ல பாய்ச்சுங்க, பாய்ச்சிட்டு அப்படியே கீழே கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி தான் அவங்களும் பாய்ச்சுவாங்க. அதே பாய்ச்சிட்டு முடிஞ்சிருச்சுன்னா மடையை அடைச்சி போட்டுரும். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி மடையை திறந்து அப்படியே அதே இது மாதிரி பாய்ச்சும்.
0: அதாவது வந்து மேட்டு பாய்ச்சலுக்கு வந்து முதல்ல நீங்க பாய்ச்சி கொடுத்துருவீங்க, அதனால வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க முதலே வந்து தண்ணி வந்துடும், அதுக்கடுத்து வந்து மற்றவங்களுக்கு நீங்க பகிர்ந்து கொடுப்பீங்க. சரிங்க, அதாவது வந்து இந்த நீர்ப்பாசன கமிட்டி மூலியமா நீரை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட விவசாயிக்கு நீங்க கொடுக்குறீங்க. இந்த தண்ணியை திறந்து விடுறது அப்புறம் வந்து அங்கே தண்ணி கட்டுறது இதெல்லாம் வந்து பொறுப்பு யாரோடது, அந்த விவசாயியோட பொறுப்பா இல்லை கமிட்டியோட பொறுப்பா?
1: இல்லை அந்த நீர் கமிட்டி நாங்கள் சொல்லி அவங்கள தேர்ந்தெடுத்து போட்டுருவோம்.
0: அந்த கமிட்டியில் வந்து கமிட்டியில் மெம்பர் இருப்பாங்களா, அதை பற்றி?
1: அந்த மெம்பர் 6 பேர் இருக்காங்கல்ல,
0: ஒரு கமிட்டிக்கு 6 மெம்பர்.
1: இல்லை இல்லை கம்மாய்க்கு 6 பேர், நாங்கள் கமிட்டி மெம்பர், நாங்கள் எல்லாமே கிராமத்தில் எல்லாமே கமிட்டி மெம்பர். ஆனால் அவங்கள தேர்ந்தெடுக்கிறது ஒரு 6 பேர் தேர்ந்தெடுத்து,
0: ஒரு கம்மாய்க்கு 6 பேர் தேர்ந்தெடுக்க.
1: ஆமாம், ஒரு மடைக்கு 2 பேர்.
2: இதுவரை நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: நேரம் 6:49:39. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.
1: வணக்கம். மாநில செய்திகள்.

0: வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும் பிரியங்கா, கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31ஆம் தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: நேரம் 6:55.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இளம் தளிர்களின் செல்ல குரலை கேட்கும் நேரமாய் பூந்தளிர். இன்றைக்கு நிகழ்ச்சியில் குழந்தை செல்வம் சுபஹனி அவர்களின் குரலை கேட்கலாம்.
2: வணக்கம், என் பெயர் சுபஹனி. நான் மதுரை ஆணையூர்லிருந்து வருகிறேன். நான் பட்டம் பறக்குது பாடல் பாடப்போகிறேன். வண்ணப்பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது. வானில் பட்டம் பறக்குது, வாழையாட்டி பறக்குது, அங்கும் இங்கும் மாடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. அடுத்ததா விந்தை மனிதர் பாடல் பாட போகிறேன். பூசணிக்காய் தலையிலே, பச்சை மிளகாய் மூக்குத்தான், திராட்சை இரண்டு கண்களாம், தக்காளி பழ வயதானம், பரங்கிக்காய் உடம்பிலே, உடலை இரண்டு கைகளாம், வெண்டைக்காய்கள் விரல்களாம், வெள்ளரிக்காய் கால்களாம், காயும் பழமும் மனிதர் போல காண அழகு பாருங்கள், நடனம் ஆட போகிறார், நாமும் காண்போம் வாருங்கள். ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி சொல்ல போகிறேன். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கில், உடையது விளம்பில், ஊக்கமது கைவிடில், என் எழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒளியல், அவ்வியம் பேசல், அக்கம் சுருக்கல். நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நேயர்கள் இதுவரை கேட்டது பூந்தளிர்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் நீர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது புதிய கலை நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சூப்பரான டூயட் சாங்ஸ் ப்ளஸ் நிறைய செக்மெண்ட்ஸ் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸ்டேட் ஆன் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸ்.

0: நேரம் 7:06 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.1 பண்பத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய் கேட்புகள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் நாம் கேட்கவிருப்பது குஷி திரைப்படத்திற்காக.
1: யார் சொல்வார்?

நேரம் 7:13 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேர்களை இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. நானும் ஒரு தலைப்பு மாறுபட்ட கருத்து என உலாவரும் நமது கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு பக்குவத்தின் முதற்படி எது அப்படின்றதான். தொலைபேசி வழி கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சி பக்குவத்தின் முதற்படி எது அப்படின்ற தலைப்புக்கேற்ற பொருத்தமான கருத்துக்களோடு நீர்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 0452 என்பது மதுரையின் முன்னிணைப்பு, 25 30 170 அறிமுக நீர்களும் மற்ற அனைத்து நீர்களும் வரலாம் 25 30 171 என்ற எண்ணில். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த காற்றழிகள் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நீர்களை இதே அலைபேசி எண்களை தொட்டு அழைக்கலாம். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நீர்களின் விருப்ப கானங்களாக இசைக்க காத்திருக்கிறது. உங்க மனசுக்கு பிடித்த புத்தம்புது பாடுகளை கேட்டு ரசிக்க கால் பண்ணுங்க. இன்று காலை 8:02 நேரம் 7:14:32 கேட்டிணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினாா்.

0: எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ உகாண்டா நாடுகளின் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரியவந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப்கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 அடி உயரத்தில் 65 கேபின்களில் 7 மணி நேரம் சிக்கி தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்புப் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டார்.

0: குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதையடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 200,000+ மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 114,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 100,000 ஓஆர்எஸ் கரைசல் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா செல்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.

0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், நீலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை புகழிமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வோம். கரூர் மாவட்டம் காவிரி ஆற்றின் தென்கரையில் உள்ள வேலாயுத பாளையத்தில் ஒரு சிறு குன்றின் மேல் இந்த கோவில் உள்ளது. இந்த மலைக்கு ஆறு நாட்டார் மலை என்றும் பெயர். அருணகிரிநாதர் இந்த தலத்தினை தமது திருப்புகழில் புருத வரு சூரர் கிரி உருவவாகி புனல் சுவர வேலை எரிவோனே புகழறியதான தமிழ் முனிவர் ஓது புகழிமலை மேவு பெருமாளே என்று போற்றி பாடுகிறார். ஆரம்ப காலத்தில் இந்த மலையில் வேல் மட்டும் வைத்து வழிபட்டனர். இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியதைக் கொண்டு கோவிலின் பழமையை அறியலாம். வேல் ஊன்றிய இம்மலை அமைந்துள்ள ஊர் வேலாயுதம் பாளையம் என பெற்றது. சமணர்களுக்கு புகலிடம் தந்த காரணத்தினால் புகழிமலை எனப்பெற்று தற்போது புகழிமலை என வழங்கப்படுகிறது. இங்குள்ள குகையில் பழமையான தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் சிற்பங்கள் உள்ளன. முருகப்பெருமான் தனக்கு ஞானப்பழம் கிடைக்காததால் கோபமுற்று பழனிக்கு செல்லும் வழியில் இந்த மலையில் சிறிது நேரம் தங்கியிருந்து பாலசுப்பிரமணியனாக பக்தர்களுக்கு அருள் பாலித்ததாக தலபுராணம் கூறுகிறது. சேர மன்னர்கள் இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டினார்கள். வேட்டமங்கலம், புகழியூர், தோட்டக்குறிச்சி, கடம்பன்குறிச்சி, வாங்கல், நேரூர் ஆகிய ஆறு கிராம மக்களுக்கு முருகன் அருள் புரிந்தமையினால் ஆறு நாட்டார் மலை என பெற்றது. இதன் கோபுரங்கள் மைசூர் கோவிலில் கட்டடப்பாணியில் அமைந்துள்ளன. இந்த முருகன் கோவில் சுமார் 400 அடி உயரத்தில் குன்றின் மீது அமைந்துள்ளது. இந்த மலைக்கு வடக்கே அகண்ட காவிரி ஓடுகிறது. மலை வழிப்பாதை கிழக்கு நோக்கி உள்ளது. மலைக்கு செல்லும் பாதை மலை வீதி என்றும் மலையை சுற்றி வரும் வீதி தேரோடும் வீதி என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் சுற்றளவு 4 கிலோமீட்டர். மலையடிவாரத்தில் கிழக்கு நோக்கி ஸ்ரீ பாத விநாயகர் சன்னதி உள்ளது. நுழைவு வாயிலில் மண்டபத்தின் முன் மலையை நோக்கி மயில் வாகனம் அமைந்துள்ளது. இதன் அருகில் உற்சவமூர்த்தி மண்டபமும் உள்ளது. மலைக்கோவிலுக்கு செல்ல 315 படிக்கட்டுகள் உள்ளன. சில படிக்கட்டுகள் ஏறியதும் ஐயனாரை தரிசிக்கலாம். மேலும் சில படிக்கட்டுகள் ஏறியதும் தென் திசையில் உள்ள குகையில் சுதையாலான சிவன் பார்வதி சன்னதியை பார்க்கலாம். அருகில் ஔவையாரும் உள்ளார். 7 கன்னிமார் சன்னதிகளை கடந்து வேடர் கோலத்தில் முருகன், அகத்தியர், சித்தர்கள் சன்னதிகளை தரிசிக்கலாம். பின் வடதிசை நோக்கிய இடும்பன் சன்னதி அடைந்தால் நுழைவாயில் மண்டபம், கருவறை முன்பு தீபஸ்தம்பம், கொடிமரம், பலிபீடம், மயில் ஆகியவற்றை தரிசிக்கலாம். நுழைவாயின் இடப்புறத்தில் உச்சிஷ்ட மகாகணபதி தரிசனம் தருகிறார். கருவறையில் பாலசுப்பிரமணியர் ஒரு கையில் மேலும் மற்றொரு கையில் சேவற்கொடியையும் வஜ்ர கத்தி ஆகிய படைக்கலங்களையும் அவயவரதமாகிய 4 கரங்களோடு கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் தெற்காட்சி தருகிறார். முருகனுக்கு பின்புறம் இடப்புறம் தலை சாய்த்தபடி தேவமயில் உள்ளது. நடராஜர் சபை, மீனாட்சி சுந்தரேசர், நவகிரகம், துர்கை, நாகர், தட்சிணாமூர்த்தி போன்ற சன்னதிகளும் உள்ளன. தைப்பூசம் 18 நாள் விழா, வைகாசி விசாகம், ஆனி மூலம், ஆடி கார்த்திகை, திருக்கார்த்திகை, கந்தசஷ்டி, பங்குனி உத்திரம் போன்றவை விழா நாட்கள். புகழினை பெற்றுத்தரும் புகழிமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை வழிபட்டு பரிபூர்ண அருளை பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், நீலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

நேரம் 7:34, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போறது வேலை வாய்ப்பு செய்திகள். இந்திய ரயில்வேயில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பிரிவில் மொத்தம் 11,127 காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ அல்லது டிப்ளமோ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 1/7/2026 படி 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ச்சி நடைபெறும். இந்த காலி பணியிடத்திற்கான விண்ணப்ப கட்டணம் பெண்களுக்கு ₹500, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250 விண்ணப்ப கட்டணம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள்

அடுத்த மாதம் 14ஆம் தேதி, அதாவது ஜூன் 14, 2026. இந்த பணியை பற்றிய முழுமையான விவரங்கள் தெரிந்து கொள்ள அணுக வேண்டிய இணையதள முகவரி rrbchennai.gov.in அப்படின்ற இணையதள முகவரி தான். மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியை சென்று பார்த்தீர்கள் அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பிரிவுக்கான முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு பாடல், ஆனந்தம் திரைப்படத்திற்காக.

தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

53 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். 7:53 நிமிடத்துல அடுத்ததா ஒரு பாடல், தித்திக்குதே திரைப்படத்துக்கா.

நேரம் 7:59 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீங்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். அடுத்த நிகழ்ச்சியாக வளம்பரை காத்துட்டு இருக்கு. பாட்டு வேணுமா? சிவகங்கை மாவட்ட நீர்களின் விருப்ப பாடல்களாக இசைக்க காத்திருக்கிறது. எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க கண்டிப்பாக. உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க 0452 மதுரையின் முன்னிணைப்பு. 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற இரண்டு இலக்கியங்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை ஜெயலலிதா இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது.

எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோடாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச்சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேர்களே, இது உங்களுக்கான நேரமாக பாட்டு வேணுமா? ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடகளை இசைக்கு காத்திருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொண்டு உங்க மனசுக்கு பிடித்த பாடகளை கேட்டு ரசிக்க கால் பண்ணுங்க. 0452 மதுரையின் முன்னிணைப்பு, 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இனிப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார் இங்கே இருந்து வருக? வணக்கம்.
2: கோபத்தில் எல்லாவற்றையும் இழப்பதை விட கோபத்தை இழந்து விட்டால் மிக நன்று. கூறுவது காரைக்குடில் இருந்து தமிழ்நாடு.
1: வணக்கம், என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்?
2: ஒரு ஊரில் இது ராஜாக்கள் கூடத்துலேருந்து அந்த மலை காத்தாணி சுற்றி அந்த பாடல்.
1: நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்பப்படைகளாய் பாட்டு வேணுமா? இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: சகோதரருக்கு வணக்கம் சொல்வது சிவகங்கை அழகோட தமிழ்ச்சி.
3: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
4: நன்றி
3: இணைப்பில் வந்தமைக்கு. உங்களுக்கு கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காம் பாடல்

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமார், 217 மேலமாசி வீதி, மதுரை.

நேரம் 8:17 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டு வேணுமா. இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். 8:17 நேர்களே, நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0452 என்பது மதுரையின் முன்னிணைப்பு, 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உள்ளது. சிவகங்கை மாவட்ட நேர்கள் பங்கு கொண்டு உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் காற்றலைகளில். அடுத்த நேயர் வணக்கம். சரி, ஆகாஷ்வாணியுடைய ஒரு பாடல் நம்ம கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களின் விருப்ப பாடல்களாய் கேட்டிணைந்து இருக்கிறோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர். வருக, வணக்கம்.
2: ஒரு பறவையின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும், மனிதன் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். இனிய சிந்தனையோடு சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி இக்பால். என்றும் அன்போடும் பாசத்தோடும் வாழ நாம் கற்றுக்கொள்வோம். வணக்கம்மா.
1: வணக்கம். உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல் கேட்கலாம்
2: அம்மா? இன்னைக்கு பாடல் வந்து படம் வந்து கூலி, அதுல வந்து மோனிகா என்ற பாடல்மா.
1: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
2: நன்றிமா.
1: பாடல் இசைக்கிறது உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: 8:26 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா? சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்? இங்கே இந்த பிறகு வணக்கம்.
1: வணக்கம். இளங்காலை பொழுதில் இனிமையாக நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கும் அன்பின் அறிவிப்பாளர் சகோதரிக்கு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது சிவகங்கை குண்டேந்தப்பட்டி சவமணி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மதராசி படத்தில் பாடலாமா?
0: நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்ஸி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட
1: செக்ஷன்.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: எட்டு மணி 32 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாய் பாட்டு வேணுமா? இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சிவகங்கை மாவட்டம் கட்டிபோத்தந்த அழகன்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
3: அழகே ராயன் ஒரு பாட்டுக்கு அது கொடுக்குமா?
2: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் டியூட் திரைப்படத்திற்காக பாடல்.

8:36 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பாட்டு வேணுமா நேர்களே? சிவகங்கை மாவட்ட நேர்களாக இருந்தீங்க, உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 0452 மதுரையின் முன்னிணைப்பு. 25:30 170 மற்றும் 25:30 171 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: எட்டு மணி 40 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேடுமா நிகழ்ச்சியில். அடுத்ததாக பேச காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் ஒன்றியம் பழையனூர் கிராமத்திலிருந்து எஸ்.எஸ். சீனிவாசன்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: அஞ்சாம் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட்மேனர்ஸ் இல்ல அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ,

0: இது யாரு?
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்ககிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சுருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாப்புல வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போகுது. மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன குறையை வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசித்து பார்த்தான், சரியான

0: யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியாக தொங்குறது மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா மறுபடியும், அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பை அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியாக போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் முன்னால் வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்பை பண்ணிக்கிட்டான், மெதுவாக நடந்து போகிறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்குறான், ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக இது வந்து இந்த ஊர் மேலே தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கன் சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேறு யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானா. பாருங்கள், அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆகிட்டுது பாருங்கள். இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுறோம். எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸ் அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லித்தான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 நம்பர் பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கை ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7 நம்பர் பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு இவர் பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 நம்பர் பெட்டில் போட்டுரு அப்படின்னாரா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. 8:54 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சிவகங்கை மாவட்ட நீர்களின் விருப்ப பாடல்களாய் இதுவரை இசைத்தது பாட்டு வேணுமா. மீண்டும் கேட்கலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நாளை காலை 8:02. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிறைவான பாடலாக நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் லப்பர் பந்து.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 8:59, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்களை இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு. இன்றைய தலைப்பு, பக்குவத்தின் முதற்படி எது? தலைப்புக்கேற்ற பொருத்தமான கருத்துக்களோடு நேர்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 0452 மதுரையின் முன்னிணைப்பு, 25 30 170 அறிமுக நேர்களும் மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 25 30 170 என்ற எண்ணில் இன்றைய கண்ணாடி மாளிகை, பக்குவத்தின் முதற்படி எது நிகழ்ச்சியை நெறிப்படுத்த எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷ்மிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் 12வது வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி

வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை நேரம்னாலே ரொம்பவே உற்சாகமானது, பரபரப்பானது, அறிவறியானது, யாருக்காகவும் எதுக்காகவும் காத்திருக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பிஸியானது, ரொம்பவே ஸ்பெஷலானது. இப்படிப்பட்ட பிஸியான ஸ்பெஷலான நேரத்திலையும் ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரம்லே கேட்கறதுக்காக காத்துட்டு எல்லாருக்கும் வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங். பயனுள்ள தகவல்களோட உற்சாகமான பாடல்களும் கேட்டு ரசிக்க போறோம். ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை வணக்கத்துடன் கோகுலரசி.

உற்சாகமான பாடல்களோட நம்ம கேட்டு வச்சுட்டு இருக்கோம். ட்ரை டைம் இட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 9:08:35 நொடியில் எல்லா விலங்குகளுமே கீழ்த்தாடைய அசைக்கக்கூடியது, ஆனா முதலை மட்டும்தாங்க மேல்தாடைய அசைக்கக்கூடியது. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க காத்துருங்க. இது காத்திருக்க நேரமில்லை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உற்சாகமான பாடல்களோட நம்ம கேட்டு வச்சுட்டு இருக்கோம். ரைட்டம் வீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ். அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்தில் முதல்ல வர்றது மிளகாய் தாங்க. இந்த மிளகாய்க்கு கார சுவையை வழங்கக்கூடிய வேதிப்பொருளும் ஒன்று இருக்குது, அது எதுன்னு தெரியுங்களா? காப்சைசின். இந்த காப்சைசின் தான் மிளகாய்க்கு கார சுவையை வழங்குது. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க காத்திருங்க. இது காத்திருக்க நேரமில்லை.

0: கொழும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா?

0: மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: निशुल्क कानूनी सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 9:24 18 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகையில் இன்று பக்குவத்தின் முதற்படி எது? கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு பக்குவத்தின் முதற்படி எது? உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் சொல்ல வாங்க. 25:30 இது அறிமுக நேயர்களுக்கு. 25:30 அனைத்து நேயர்களும் பேசலாம். 0452 முன்னிணைப்போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. இன்று காலை 11:02 பக்குவத்தின் முதற்படி எது? நிகழ்ச்சி நெறியாள்கள் எஸ் கார்த்திகை தீபன் இணைந்திருக்கிறோம். காத்திருக்க நேரமில்லை.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி.
3: நீயே நீயே, நானே நீயே, நெஞ்சில் வாழும் உயிர்த்தியே நீயே.
2: அகிலத்தின் அனைத்து மூலைதனிலும் நேய உறவுகள். ஆண்டு 90 கடந்தாலும் இளமையாய் என்றும் புதுமையாய்.
4: காற்றிலே பாட்டு வரும், கனவுகள் சேர்ந்து வரும்.
2: இரட்டிலிருந்து 150 அகவையினரும் விரும்பும் கானங்கள், உவகையூட்டும் விருப்பகான நிகழ்ச்சிகள், ஊக்குவிக்கும் நேர்முக நிகழ்ச்சிகள், எண்ணங்களை எழுத்தாக்கிய கடிதங்களை காற்றலைகளில் தூக்கி
5: தின்று

சொல்லும் செய்திகளை செவிவழி சேர்த்து ஐயம் களைய மருத்துவ நிகழ்ச்சிகள் என ஒவ்வொரு கணமும் ஓங்கி ஒலிக்க மங்கா புகழுடன் என்றும் காற்றலைகளில் தவழும் நம் ஆகாஷவாணி.

உற்சாகமான பாடல்களோட நம்ம கேட்டு வச்சுட்டு இருக்கோம். ரைட் டைம் இட்ஸ் காத்திருக்க நேரம்லயும் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். உலோகங்களின் ராஜா அப்படின்னு சிறப்பாக அழைக்கப்படக்கூடியது இரும்பு. இந்த இரும்பு தான் அலுமினியத்துக்கு அடுத்தபடியாக பூமியில் அதிக அளவு கிடைக்கக்கூடிய உலோகங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், காத்திருங்க. இது காத்திருக்க நேரமில்லை.

சின்ன சின்ன தகவல்களோட உற்சாகமான பாடல்களும் கேட்டு ரசிச்சிருக்கோம். ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இது மாதிரி எஃப்எம் 93.3 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம், எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 9:40. ரோபோட்டை உருவாக்கியவர் ஐசக் அசிமோ. இவர் தான் பிலிப்பைன்ஸ் சொல்லான ரோபோ அப்படிங்கிற சொல்ல வழங்கியவரும் இந்த ஐசக் அசிமோ தாங்க.

GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT

இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகையில் இன்று பக்குவத்தின் முதற்படி எது? கண்ணாடி மாளிகையின் தலைப்பு பக்குவத்தின் முதற்படி எது? உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் சொல்ல வாங்க. 25:30 இது அறிமுக நேர்களுக்கு. 25:30 அனைத்து நேர்களும் பேசலாம். 04:52 முன்னிணைப்போடு வரலாம் கண்ணாடி மாளிகையின் நிகழ்ச்சிக்கு. பக்குவத்தின் முதற்படி எது? நிகழ்ச்சி நெறியாள்கள் எஸ் கார்த்திகை தீபன். மற்றும் உயர்கல்வி மாணவர்களுக்கு 22 அதிகாரப்பூர்வ இந்திய மொழிகளில் டிஜிட்டல் பாட புத்தகங்களை வழங்கக்கூடிய ஒரு புதிய மத்திய அரசு திட்டம் தான் இந்த மின்னூல் திட்டம். தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்க இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆங்கிலம் அல்லது இந்திய புத்தகங்களை மட்டுமே சார்ந்திருக்காமல் பிராந்திய மொழிகளில், அதாவது தமிழ் உள்ளிட்ட 22 மொழிகளில் கல்வியை எளிமையாக்குதல் தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். இதுதான் இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம். இப்போ பாடல் கேட்டலாம். ஒன்றிணைந்த திரைப்படத்திலிருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: உற்சாகமான பாடல்களோட பயனுள்ள சின்ன சின்ன தகவல்களும் இதுவரைக்கும் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் ரைட் டைம் இட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில. இப்ப ரைட் டைம் இட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி நிறைவடையக்கூடிய நேரமும் வந்தாச்சு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனிதநேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய இராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத்

அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேற்றைய ஒளிபரப்பான குமார் நேயர் அவர்களுடைய விருந்தினர் விருப்பம் இன்று பகுதி 2வது. இனி நாம கேட்கலாம் நேயர்களே, மறுபடியும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி உங்களை.
3: நன்றி நன்றி, வணக்கம்.
2: சரி, இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நேற்று நம்ம பேசினோம். உங்களுடைய குடும்பம் பற்றி பேசியாச்சு, உங்களுடைய தொழில் பற்றி பேசியாச்சு. சரி, அடுத்து உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு தனிமையான நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
3: இல்லை, மேக்சிமம் வந்து நான் தனிமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நான் காலையில் ஒரு 9 மணி 10 மணி கடையில் போய் உட்காந்துன்னு வைங்களேன், மத்தியானம் அப்புறம் 2:30 3 மணி ஆகிற சாப்பாட்டையும், அதுக்கப்புறம் நம்ம என்னடா எப்படா அந்த ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தான் தோணும். அப்புறம் திருப்பி வந்து கடையில் தான் உட்காருவோம், நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்துருப்போம். தனிமைன்னு எடுத்துக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், அதுவும் பசங்களோட கிரிக்கெட் விளாட போயிடுவோம். ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்கும், அப்போ பசங்களோட சேர்ந்து ஒரு என்டர்டெயின் விளாடும் போது ஒரு மனசில் ஒரு சந்தோஷம்
2: கிடைக்கும்,
3: அதுக்காண்டி அதை பண்ணிடுவோம்.
2: அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காகவும் இந்த சந்தோஷத்துலேயும் ஒரு பாட்டு கேட்கலாமே.
3: ஃப்ரெண்டை போல யாரும் தான்

நேர்களே, மீண்டும் இணைவோம் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில. குமார் அவர்கள்ட்ட தான் நாம பேசிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்போ நண்பர்கள் சொல்லிட்டீங்க இந்த கிரிக்கெட் மேல இருந்த ஆர்வம், இப்போ உங்ககிட்ட இருந்து உங்களுடைய கட்டாயம் உங்க பிள்ளைங்க கிட்ட இந்த ஆர்வம் போயிருக்கும். அதனாலதான் நீங்க முன்னாடி நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தீங்க பிளேயர்ஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க ஏதாவது சொன்னீங்களா, அவங்களை கைட் பண்ணீங்க?

0: இப்போ நண்பர்கள் சொல்லிட்டீங்க இந்த கிரிக்கெட் மேல இருந்த ஆர்வம், இப்போ உங்ககிட்ட இருந்து உங்களுடைய கட்டாயம் உங்க பிள்ளைங்க கிட்ட இந்த ஆர்வம் போயிருக்கும். அதனாலதான் நீங்க முன்னாடி நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தீங்க பிளேயர்ஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க ஏதாவது சொன்னீங்களா, அவங்கள கைட் பண்ணீங்களா?
1: சின்னவன் உள்ள டேலண்ட் வந்து பெரியவன் இருக்காது, அப்ப அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதைத்தான் நம்ம பயன்படுத்த முடியும். அப்ப அவனுக்கு கொஞ்சம் படிப்பு கம்மியா இருக்கும் போது நான் சொன்னேன், தம்பி உனக்கு படிப்பு கம்மியா இருக்கு, நீ ஸ்போர்ட்ஸ்ல போயிரு, அதுதான் உன் லைஃப்ல வந்து ஓரளவுக்கு உன்னை வந்து தூக்கி விடும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ ஸ்கூலில் வந்து பிடி வாத்தியாட்ட போய் பேசும்போது இந்த மாதிரி ஹேண்ட்பால் இருக்குது, அதில் வேணால் தம்பியை சேர்த்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டார். அதேமாரி டீமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் கேப்டனாக இருந்தார் டுவெல்த்து வரைக்கும். டுவெல்த்து வரைக்கும் கேப்டனாக இருந்து கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு. ஹேண்ட்பாலில் வந்து மதுரை ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சு, அவர் மூலிமா மதுரையில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடித்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதை நான் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறேன் இந்த நேரத்தில்.
0: ரொம்ப ரொம்ப எங்களுக்கும் அதே சமயத்தில் பெருமையாக தான் இருக்குது. இந்த சந்தோஷத்தோட ஒரு பாடல் கேட்போம்.
1: வேலாயுதம் படத்துலேருந்து சொன்னால் புரியாது சொல்லுக்குள்ளே அடங்காது, நீங்கள் எல்லாம் என் மேலே வச்ச பாசம் அந்த பாட்டை போட்டுருங்க.

0: நேர்களே, விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததா உங்க சின்ன பையனை பத்தி சொல்லுங்க.
1: அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து அவரோட டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கு, மற்றபடி இந்த நாடகம், இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து முதன்மையாக இருக்கணும், அவரை வந்து எல்லாரும் தூக்கி வச்சு பேசணும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணுவார். அவர் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்துருவார். பேர் பாராட்டு அந்த விஷயத்தில் வந்து அவரை வந்து நம்ம அடிச்சுக்கவே முடியாது. இப்போ கூட ஸ்கூலில் ஒரு நாடகம் ட்ராமா நடத்தினாங்க, அதுலேயுமே முதன்மையாக நடித்து எல்லாத்துலேயுமே ரொம்ப பாராட்டு வாங்கினார், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினார். அது ரொம்ப பெருமையாக இருக்கு நமக்கு.
0: எல்லாமே வந்து மகிழ்வு தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் நிறையா சொல்லிகிட்டே இருக்கீங்க. இதை கேட்கக்கூடிய நேர்களும் இதே மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளைகளும் இருக்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சரி, இதே நம்மளுடைய சந்தோஷத்தில் இன்னொரு பாடல் கேட்போமே.
1: பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்ததில் அந்த பாட்டு போட்டு விட்ருங்க.
0: பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம் நேர்களே.

0: அக்கா நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துல சொல்லிருந்தீங்க, உங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க.
1: ஆமா, அக்கா இருக்காங்க.
0: அவங்களை பத்தி சொல்லுங்க. ஏன்னா தம்பி சிறப்பா வளர்ந்துருக்காரு அப்படின்னா அக்காவுடைய வளர்ப்பு அதுல முக்கியமான பங்கா இருக்கு.
1: கண்டிப்பா.
0: அப்ப அக்காவை பத்தி நம்ம பேசுவோம், சொல்லுங்க.
1: அக்கா பேர் வந்து சங்கரேஸ்வரி, எங்க மாமா பேர் வந்து பிரபாகரன். எங்க அக்கா மாமா மருமைய மூத்தவர் வந்து பிரசனா, இரண்டாவது வந்து சிவராமன், சின்னவர் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்காரு திண்டுக்கல்ல.
0: சரி, அப்ப அக்காக்காக ஒரு பாடல் சொல்லுங்க.
1: சிவப்பு மஞ்சள் பச்சை படத்துல இருந்து உலகம் இவள் என இந்த அக்கா தம்பி பாச வரும் அந்த பாட்டு போட்டுருக்கோம்.

0: நடுநிறுத்தம் நிகழ்ச்சியில ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பிலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பிலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இன்றைக்கு குமார் அவர்கள் தான் நாம பேசிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு அழகான குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ஆரம்பத்துல நீங்க வளர்ந்ததுல உங்க அக்காவை பத்தி நம்ம பேசுறோம். இப்போ உங்களுடைய குடும்பத்துல அப்படின்னு நம்ம பேசும்போது நிச்சயமாக மனைவியை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. சொல்லுங்களேன், அவங்க ஆல்ரெடி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ போஸ்டிங்காக வெயிட்டிங் வேற சொல்லியிருக்கீங்க, வேற என்னென்ன ஸ்பெஷல் சொல்லுங்க.
1: இப்போ வந்து அவங்க வந்து இப்போ இடையில வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வேலைக்கு போனாங்க, இந்த கொரோனா டயத்தில் வந்து நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஆறு கிளாஸ் போனாங்க. இப்போ ஆறு கிளாஸ் போய் இப்போ எனக்கு ஹெல்ப்பாக ஆறி போட்டு கொடுக்குறாங்க, ப்ளவுஸ் கல்யாணம் மேரேஜ் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஆறி போட்டு கொடுக்குறாங்க. அது போக தனியாக கிளாஸ் வேறு எடுக்கிறாங்க. அது போக வந்து எனக்கு ஹெல்ப்பாக வந்து கடையில் உட்காந்து தைக்கவும் செய்வாங்க நிறைய. அது சொல்ல முடியாது, அவங்க ஒய்ஃபை வந்து அதான் சொல்லல, மெயின் அவங்க தான். ஆமாம், கூட இருந்து அனைத்து உதவிகளும் கூட இருந்து இப்போ பார்க்கறது வந்து மனைவிதான்.
0: ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டேலண்டரை வந்து கையில் வச்சுருக்கீங்க
1: கண்டிப்பாக.
0: சரி, அப்போ வந்து அவங்கள ஒரு சிறப்புக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு பிடித்த பாடல் ஒன்று சொல்லுங்களேன்.
1: அவங்களுக்கு பிடிச்ச பாடல்னா இது மியூசியம் முருக்கில் இருந்து போட்டுருங்க, என்ன நடந்தாலும் பெண்ணை உன்னை விட மாட்டேன்.
0: அதாவது வந்து நீங்க அவங்கள விட மாட்டீங்க. சரி, ரைட். இந்த பாடல் மூலமா அவங்க மனைவிக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் நேர்களை. தொடர்ந்து பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம்.

0: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்கு நாம வந்துட்டோங்கய்யா. அதாவது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. நேற்றை கேட்ட பகுதியாகட்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பகுதியாகட்டும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. என்ன அப்படின்னா, உங்களுடைய தொழிலோட நம்மளுடைய வானொலியோட சேர்த்து உங்களுடைய குடும்பம் அப்படின்னு ஒரு ரம்யமான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தியிருக்கு இந்த நிகழ்ச்சி மூலயமா. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அத்தனை நேர்களுடைய மனநிலையிலும் இதே மாதிரிதான் இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா ஆசைப்பட தான் செய்வாங்க. அதனால நேர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்களேன்.
1: எல்லாரும் வந்து ஆல் இண்டியா ரேடியோ கண்டிப்பாக கேட்கணும். நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள், நல்ல பொது அறிவான விஷயங்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் ஒன்றில் மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு. அதனால் வந்து மக்கள் எல்லோரும் நல்லா கேளுங்க, விரும்பி கேளுங்க, நிறையா பேசுங்க. நீங்களும் என்னைமாரி வந்து வானூரில் வந்து சிறப்பு விருந்தினரை வந்து பேசணும்னு என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.
0: இந்த வாழ்த்துக்களோட ஒரு பாடல் சொல்லிடுங்க.
1: பிச்சைக்காரன் படத்திலிருந்து 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னே போல் ஆகுமா அப்படின்ற ஒரு பாட்டை போட்டுருவேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் அன்பே சிவம் திரைப்படத்தில் இருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 2003 சுந்தர் சி இயக்கத்துல வித்யாசாகரோட இசையில வெளிவந்த திரைப்படம் தான் அன்பே சிவம். இந்த திரைப்படத்துல விஜய் பிரகாஷ் மற்றும் சாதன சர்க்கம் குரல்கள்ல வைரமுத்து வரிகள்ல முதல் பாடல் வருகிறது.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
1: ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் எல்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?

0: அடி. தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
3: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
4: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
3: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
3: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
4: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
3: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
3: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
4: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
3: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
5: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோட வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகையில தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோட வளம் வரும் கண்ணாடி மாளிகையில் இன்றைய தலைப்பு, பக்குவத்தின் முதற்படி எது? கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு, பக்குவத்தின் முதற்படி எது? உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் சொல்ல வாங்க. 25 30 170, இது அறிமுக நேயர்களுக்கு. 25 30 171 அனைத்து நேயர்களும் பேசலாம். 0452 முன்னிணைப்போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. நேயர்களின் கருத்துக்களை வரவேற்று நிகழ்ச்சியை நெறிப்படுத்த காத்திருக்கிறார் எஸ் கார்த்திகே தீபன். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக

பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். அடுத்த நிகழ்ச்சியாக இன்னும் ஒரு சில நிமிடங்களில் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு பக்குவத்தின் முதற்படி எது? கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு பக்குவத்தின் முதற்படி எது? தலைப்பை ஒட்டிய உங்களது கருத்துக்களை நீங்களும் தெரியப்படுத்தலாம். 25:30 170 அறிமுக நேர்களும், 25:30 171 அனைத்து நேர்களும் 0452 முன்னிணைப்போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. நேர்களின் கருத்துக்களை வரவேற்று நிகழ்ச்சியினை நெறிப்படுத்த காத்திருக்கிறார் எஸ் கார்த்திக தீபன். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து வரும் நிறைவு பாடலாக

நிறைவு பெறுகிறது ஒரு படப்பாடல். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனிதநேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மொட்டேகே உடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலோ வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கண்ணாடி மாளிகை. தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு, பக்குவத்தின் முதற்படி எது? கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு, பக்குவத்தின் முதற்படி எது? தலைப்பையுடைய உங்களது கருத்துக்களை நீங்களும் தெரியப்படுத்தலாம். 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 அனைத்து நேயர்களும், 0452 முன்னணிப்போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. நேயர்களின் கருத்துக்களை வரவேற்று நிகழ்ச்சியினை நெறிப்படுத்த காத்திருக்கிறார் எஸ் கார்த்திகை தீபன்.

0: சொன்ன மாதிரி எல்லாரும் வெற்றி அடைய முடியல. அது ஏன் காரணம்னா,
1: ஒரு தடங்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த முயற்சியை கைவிட்டுற கூடாது.
0: வாய்ப்பை வந்து சரியா முறையா யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்கதான் புத்திசாலி. அவன் நம்பிக்கை
1: என்பது ஏழை.

அவனுடைய சமூக அக்கறைகள் எல்லாம் இருக்கு. ஏன்னா அந்த பணியே வீண்டாயா.

நெஞ்சம் நிறைந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை அலைவரிசைகளில் கண்ணாடி மாளிகை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தலைப்பு தேடல்கள், அது சார்ந்தவனுடைய எண்ணங்கள், அதனுடைய சிந்தனைகள், எப்படி நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு வழித்தடத்தை கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி நமக்கு வழங்கும் அப்படின்றது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு நல்ல ஒரு நிலை அப்படின்னு ஒரு மனிதனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அது அவருடைய குணத்தை வைத்தா, இல்லை அவருடைய அந்த பணத்தை வைத்தா, இல்லை வயதை வைத்தா, அவருடைய நிலையை வைத்தா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழலாம். இன்றைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தேட போகிறோம். அது என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்குவம் அப்படின்னா என்னங்கயா முதல்ல அப்படின்று நம்ம நிறையா பேசலாம் பக்குவத்தை பற்றி. ஆனால் பக்குவமான நிலை எப்பொழுது வருகிறது? அவனுடைய வயது சார்ந்தா, அறிவு சார்ந்தா, அனுபவம் சார்ந்தா, இல்லை ஒரு செல்வம் சார்ந்தா அப்படின்ற விஷயங்களை நம்ம நிறையா பேசலாம். பக்குவம் அப்படின்றது எந்த நிலையில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று? பக்குவம் என்றால் என்ன? எதற்கு பெயர் பக்குவம்? இந்த பக்குவத்தினால் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இதனுடைய ஒருவேளை எதிர்மறையான நிலைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால் இந்த பக்குவத்தினுடைய முதற்படி, அதனங்க முதற்படி அப்படின்னு சொல்கிறப்ப மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மெச்சூரிட்டி அப்படின்றது எப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது, இல்லை ஏற்படுத்தப்படுகிறது, இல்லை உருவாக்கி கொள்கிறது அப்படின்னு சொல்லி கூட பிரிக்கலாம். இந்த மெச்சூரிட்டின்றது ஒரு மனிதனுக்கு எப்போ ஏற்படுகிறது, எந்த முதல் படிநிலையில் ஏற்படுகிறது? மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன, பக்குவம் அப்படின்னா என்ன? நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முதல்ல பக்குவத்தினுடைய விரிநிலை, பக்குவத்தினுடைய அடிநிலை என்ன என்பது நேயர்களுக்காக கண்டிப்பாக

0: தெரிஞ்சிருக்கும் இல்லையா. உங்களுடைய அந்த பக்குவமான பேச்சு, பக்குவமான பதில்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேயர்களை நாம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வர பண்பலைக்கும் அறிவிப்பாளர் கார்த்திகை தீபன் அவர்களுக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கங்கள் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. ரொம்ப பக்குவம் ஆரம்பிச்சிருக்கீங்க நிகழ்ச்சிய.
1: நான் வந்து குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து பக்குவத்தின் முதல் படி என்ற தலைப்பில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்துள்ளேன் ஐயா.
0: பெரிய முன்னுரையா இருக்கு. சொல்லுங்க, பக்குவம் அப்படின்னா என்னங்கய்யா?
1: பக்குவம் தான் ஐயா,

0: நான் வந்து குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து பக்குவத்தின் முதல் படி என்ற தலைப்பில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்துள்ளேன் ஐயா.
1: பெரிய முன்னுரையா இருக்கு. சொல்லுங்க, பக்குவம் அப்படின்னா என்னங்கய்யா?
0: பக்குவம் தான் ஐயா, பக்குவத்தின் முதல் படி என்றால் அது தோல்வியை கண்டு துவண்டு விடாமல்.
1: சரி,
0: ஒரு சிப்பி சிலை செதுக்கிறார், அது உளி வைத்த அடிக்கையில் செதறி விடுகிறது.
1: சரி,
0: அதை கண்டு தோன்று விடாமல் மற்றொரு கல்லில் அதை படிப்படியாக ஆரம்பித்து அதை பக்குவமாக நிறுத்தி நிதானமாக ஓங்கி அடிக்காமல் மெதுவாக நிறுத்தி உளி செதுக்கினால் அந்த சிப்பம் சிறப்பாக வரும் என்பது என்னுடைய தலைப்பின் பக்குவ வாசல் படியா.
1: சரி, நன்றி நன்றி நன்றி. இதில் ஒரு சின்ன கேள்வி இருக்கு. அதாவது உளி வைத்து அடிக்கும் பொழுது அது கல் சார்ந்ததா இல்லை செதுக்குபவருடைய அந்த பக்குவம் சார்ந்ததா அப்படின்ற மிகப்பெரிய இன்னொரு கேள்வி வைக்கலாம் இல்லையா? வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம். நேரம் 11:57 மதுரை ராமேஸ்வரம் பண்பலை அலுவலகத்தில் கண்ணாடி மாளிகை. வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம்.
2: தேனி மாவட்டம் பெரியவளம், டாக்டர் எம்ஏ இளங்கோவன்.
1: வணக்கம் இளங்கோவன் ஐயா.
2: வாசம் படுத்துங்க. உண்மை சுற்றி உறவுகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் பணக்காரனாக இரு.
1: சரி,
2: ஒரு உண்மை முகம் தெரிய வேண்டாம் ஒரு நாள் ஏழையாக இருப்பார்.
1: சரி,
2: அதனாலங்க இந்த அடி மேல அடிபட்டுற பார்த்தாங்க அந்த பக்குவமே வருதுங்க. எல்லாத்தையும் நம்ம வெளுத்தெல்லாம் பால் நம்பி நம்ம முதுகுல குத்துற பார்த்தே ஆகா இது நம்ம தவறான.
1: அதுதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த அடிமேல் அடி இல்லையா. ஆனால் முதற்படி, அந்த பக்குவத்தினுடைய முதற்படி எதுவாக இருக்கும்ன்றது உங்களுடைய கண்ணோட்டம் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் மெச்சூர், இதுதான் முதல்.
2: நம்ம அந்த
1: நிதானம் தேவை இல்லையா? சரிங்க, மகிழ்ச்சி. பக்குவத்தின் முதற்படி நிதானம் அப்படின்ற சொல்லியிருக்கிறாரு. வணக்கம் வருகை தரும் அடுத்த நேயர். வணக்கம், யார் வந்திருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம். பக்குவம் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம சேர்க்குறப்ப, இப்போ நீங்கள் சொன்னமா நிதானம் அப்படின்றது, நிதானம் எல்லா நேரத்துலையுமே இருந்துட முடியுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி வைக்கிறோம். எப்போ நிதானம் தேவை? இப்போ வந்து ஒரு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வந்து நிதானம் இருக்கணுமா? வணக்கம்
3: யா. வணக்கம.
1: வணக்கம், ஏன் இவ்வளோ தயங்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க?
3: இணைப்பு கிடைச்சிருச்சு.
1: இணைப்பு கிடைச்சிருச்சு, மகிழ்ச்சியா. சொல்லுங்கள்.
3: ஈரோட்லேருந்து தங்கவேலுங்கய்யா.
1: சொல்லுங்கள் தங்கவேலையா.
3: நேற்று நைட்டு முகநூல் பக்கத்தில் பார்த்தேன்
1: தலைப்பை. ம், என்ன புரிஞ்சிச்சு முகநூல் பக்கத்தில் தலைப்பு பார்த்தோன்னே?
3: என்னங்க சார்
1: என்ன புரிஞ்சது?
3: இல்லை, நான் அப்போ என்ன நினச்சுன்னா அவமானம் அப்படிங்கிற மாதிரி கருதுனே. பக்குவத்தின் முதல் படி நமக்கு வந்து அவமானம் தான் கொடுக்குது அப்படின்னு.
1: சரி,
3: ஆனால் அது இல்லை. பக்குவத்தின் முதல் படி வந்து தன்னுடைய தவற்றை நம்ம ஏற்றுக்கிறோம் பார்த்தீங்களா, பாருங்க அதுதான் முதல் படி. பக்குவம் என்பது இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக எடுத்துக்கொள்வது.
1: தப்பு நம்ம அம்பில இருந்தால் நம்ம உடனே ஏற்றுக்க மாட்டோமே, அது நம்மளுடைய இயல்பு சுபாவமாக மாறிடுது. என்ன பண்ணலாம்?
3: நடக்கிறது
1: சொல்லுங்க. நீங்க கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க.
3: இல்லைங்க சார், உண்மையிலேயே வந்து சில பேர் ஒத்துக்கிறாங்க, ரெண்டு பேரும் யாரும் ஒருத்தர் வந்து ஒத்துக்கிறோம் இல்லையா, ரெண்டு பேரும் ஒத்துக்க போறது இல்ல, யாராவது ஒருத்தருக்கு ஒத்துக்கிறோம். பக்குவத்தின் முதல் படி வந்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம்.
1: மனப்பக்குவம், சரிங்க, நன்றி நன்றி. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம எங்க தேடுறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? வணக்கம் வருகிற அடுத்த நேயர். வணக்கம் வணக்கம், இனிப்பில் வந்திருக்கீங்க, சொல்லுங்க.
4: மதுரை பண்பலை
1: சொல்லுங்க. சுக்கலிங்கம் ஐயா, உங்களுடைய பார்வையில் பக்குவத்தின் முதற்படி எதுவாக இருக்க வேண்டும்? இருக்கும்
4: சிறப்பான அனுபவம். பக்குவத்தின் முதல் படி
1: சிறப்பு என்ன? அனுபவம்,
4: சிறப்பான அனுபவம்.
1: அனுபவம் அனுபவம் சொல்லி இருக்கீங்க, சரி.
4: அந்த அனுபவம் எப்படி நடந்தோம்னா
1: அந்த அனுபவம் எப்ப ஏற்படுதுன்றது நமக்கு புரியுமா தெரியுமா?
4: நம்ம நடந்துக்கிற செயல்பாடு

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும்

0: எக்ஸ்சேஞ்ச் மீளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மீளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 11:19 நிமிடம். கண்ணாடி மடிக்கு நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். பக்குவத்தின் முதற்படி எது என்று கேட்டுக்கிட்டு நிறைய பேர் நிறைய நேரம் சொல்லியிருக்காங்க. நிதானம் இருக்கணுமையா, நம்ம அவமானம் அப்படின்னு ஒரு விஷயந்தான் நமக்கு வந்து அந்த பக்குவத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, அனுபவம் நமக்கு நிறையா பக்குவத்தை கொடுக்கும். இந்த பக்குவத்தோட நிலை வருவதற்கு சில அடிகள்லாம் வாங்கத்தான் செய்யணும் அப்படின்றதுக்கு முதல் நிலை தோல்வி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய நேயர்களோட எண்ணம் எப்படி இருக்குது பக்குவத்தினோட முதற்படி அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். மதுரை ராமேஸ்வரம் பண்பிள்ளை அலுவலகத்தில் கண்ணாடி மடிக்கு நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு பக்குவத்தின் முதற்படி எதுன்னு கேட்டிருக்கோம். வணக்கம்.
4: உழலினது, யாழினது, தமிழ் இனது, அன்பான சோதர் தீபன் சோதருக்கு இனிய காலை வணக்கம்
3: சார். வணக்கம். வணக்கம்.
4: ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு நண்பனே.
3: சொல்லுங்க அந்தோனி.
4: இப்போ ஒரு சொல்லுவாங்க, இவனுக்கு உங்க சொன்னபடி பசங்க தோண்டிய கடையே இவனுக்கு ஒரு கால் கட்ட போட்டு வேடா பத்தாண்ட பக்குவத்துக்கு வரும்பாங்க.
3: எனக்கு ரொம்ப நாளா அந்த விஷயம் புரியவே இல்லை. கால் கட்டுன்னு என்ன? பக்குவம், பக்குவத்தின் முதற்படியாக அந்தோனி நினைக்கிறது
4: முதற்படி வீழ்வு, வீழ்ந்து எந்திரிக்கிறதா சார் ஆகுது. வீழ்ச்சி தான் பக்குவத்தின் முதல் படி.
3: வீழ்தல்
4: வீழ்தல் தான் முதல் படி.
3: வீழ்ந்தே கிடக்கிறதா எப்ப எந்திரிக்கிறது?
4: நம்ம தான் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுலயே போய் ஆட்டி அடிக்ட் ஆயிடக்கூடாது. எழுந்திருச்சு அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்மளே கொண்டுட்டு வந்துடலாம்.
3: டேர்னிங் நம்மளே கொண்டு வந்துடும். யாரையும் நம்ப கூடாது. தன் கையை ஊன்றி கர்ணம் பாயணும்.
4: பக்குவத்தின்
3: முதற்படி அப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா முதல்ல விழுகணும் இருக்கீங்க.
4: ஆமா, வீழ்வதுதான் சார் முதல் படி. வீழ்வதுதான்.
3: சரி, அதுக்கு விழுந்து அடிக்கடியெல்லாம் வாங்கிட கூடாது இல்லையா. நன்றி, நன்றி அந்தோனி. வருகை தரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். பக்குவத்தின் முதற்படி கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் சகோதரருக்கு.
3: வணக்கம். சொல்லுங்க.
5: நிதானம்
3: எப்ப நமக்கு கிடைக்கும் முதல்ல?
5: என்ன சார்
3: நிதானம் நமக்கு எப்ப கிடைக்கும் முதல்ல?
5: நம்ம பொறுமையினால தான் கிடைக்குங்க.
3: பொறுமை, பொறுமையும் நிதானமும் ஒண்ணா? ஆங்கிலத்துல நிதானமா பொறுமையான்னு சொல்றோம். நிதானம் என்ன, பொறுமை என்ன, ரெண்டு பேர் இருக்கு, இது என்ன காரணம் இருக்கும்?
6: சொல்லுங்க
3: சாமிநாதன் ஐயா.
6: ஐயா, அந்த முதல் படி வந்து ஐயா பொறுமை தான். ஐயா
3: பொறுமையா
6: இருக்கணும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்ட்ல இருந்து மாட்டு தவணைக்கு பசங்க

0: முதற்படியா இருக்கணும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், சாலை விதிமுறைகள். நன்றி சாமிநாதன் ஐயா, நன்றி. பக்குவத்தின் முதற்படி பொறுமை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அடுத்த நேயர், வணக்கம். யார் வந்திருக்கீங்க? வணக்கம். சிந்தித்து செயலில் இறங்குவதா, என்னது? முதற்படி
1: சிந்தனை
0: அந்த பக்குவமாக இருக்கக்கூடியதுக்கு எது தேவை அடிப்படை அப்படின்னா சிந்தனை இருக்கீங்க, அப்படி எடுத்துக்கவா? சரிங்க, நன்றி நன்றி நன்றிங்க. வருகிறோம் அடுத்த நேயர், வணக்கம். பக்குவத்தின் முதற்படி எதுன்னு கேட்டிருக்கோம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க புஷ்புலா தாமா.
2: வந்துருது
0: சமையல் குறிப்பு நிகழ்ச்சியா போய்கிட்டு இருக்க மாதிரி தோணுது எனக்கு.
2: இல்ல சார், முதல் படிக்கு வரல. அப்ப எப்ப நம்ம அந்த முதல் படிங்கிறது என்ன நமக்கு தேவைன்னா பகுத்தறியறோம் பாருங்க சார். பகுத்தறிந்து
0: மாறுவதற்கு எது அடிப்படையான தேவை? பகுத்தறிவா? பகுத்தறிவா? நன்றி.
2: சண்டையே வருது சார், ஒரு இடத்துல போடுறோம். கொஞ்ச நாள் கழிச்சுதான் நம்ம யோசிப்போம், ஏண்டா நம்ம அப்படி பேசணும்.
0: அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன வேற்றுமை?
2: அதாவது அறிவு வந்து நம்ம நினைச்சதை செய்தா நம்ம அறிவு அடைகிறது. இந்த பகுத்தறிவுங்கிறது இதை எப்படி செய்யணும்? இப்ப ஒரு கடை வச்சு நடத்தினோம்னா இதை எந்த முறையில கொண்டு போகணும், எந்த சாமான் வாங்கி போடலாம், யார் கடன் கொடுக்கலாம், கடன் கொடுக்க கூடாதா, இந்த மாதிரி?
0: அதுதான் பகுத்தறிவா? அதுக்கு பேர் பகுத்தறிவா? அதுக்கு பேர் திட்டமிடல். திட்டமிடல் இல்லையா அதுக்கு பேரு?
2: பண்றதுதான் சார் அது.
0: திட்டமிட்டு பண்ணக்கூடிய பகுத்தறிவான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாமா? சரி, நன்றிமா, நன்றி நன்றி. வருகிறோம் அடுத்த நேயர், வணக்கம். யார் வந்திருக்கிறீங்க? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
3: கும்பகோணம் ஆர் முடியும்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா.
3: பக்குவத்தின் முதல் படி ஒழுக்கம் தான்
0: சார். ஒழுக்கம். பக்குவம் அப்படின்றதுக்கான அடிநிலை முதற்படி வந்து ஒழுக்கம், விழுப்பம் தரலாம் இல்லையா?
3: ஆமா சார்.
0: சரி சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை அலைவரிசைகளில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். பக்குவத்தின் முதற்படி எது அப்படின்ற விஷயங்களை கேட்டுட்டு நிறையா ஒரு கோர்வாயாக சொல்லிகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க நேயர்கள். நிதானம் அப்படின்றது, அவமானம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனுபவம் ரொம்ப அடிப்படையான தேவை, பொறுமை, ஒழுக்கம். அது ஏன்னா அந்த பக்குவமாக வர்றதுக்கு ஒழுக்கம் ரொம்ப அவசியம் அப்படின்ற ஒரு நேயர் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற நேயர்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பக்குவத்தின் முதற்படி எதுவாக இருக்கும், இருக்கக்கூடும்? வணக்கம் வருகிற அடுத்த நேயர்.
1: வணக்கம். வணக்கம். தானி தேனிலிருந்து நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்.
1: அதாவது சார், ஒரு செயலை செய்யும் போது அது தவற போச்சுன்னா அந்த பட்டு தெளிஞ்சுக்கிறோம்ல சார், அதுதான் சார் பட்டு தெளியறது.
0: பட்டறிவு அப்படியா?
1: ஆமா
0: சார். ஏன் அந்த படுதல் ஏன் வருது? அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் வருது புத்தின்னு போவாங்க இல்லையா?
1: ஆமா சார். அது நம்ம இப்படி செஞ்சா சரியா இருக்கும் நினைச்சு செஞ்சிடறோம் சார். அப்ப வந்து அது தவறா போகும்போது அது இதாயிருதுல சார்.
0: இதாயிருது
1: பட்டு தெளிஞ்சுக்கிறோம்ல சார், இப்படி வேற மாதிரி அடிச்சு வேற மாதிரி செய்யணும் அப்படின்னு பட்டு தெளிஞ்சுக்கிறோம்ல சார்.
0: ஒரு தவறு இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம திருத்தி அது சரியான முறையில் எதுவும் இருக்கணும் அது வந்து பார்த்து மாத்தி தெரிஞ்சுக்கிட்ட அப்படியா?
1: ஆமா சார்.
0: சரி, பட்டறிவு எடுத்துக்கலாமா?
1: என்ன சார்?
0: பட்டறிவு சரியா?
1: ஆமா சார்.
0: இல்ல ஆமாவா சரியா? பக்குவத்தின் முதற்படியாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வணக்கம் வருகிறோம் அடுத்த நேயர். வணக்கம். நேரம் 11:51.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: நான் மதுரையில இருந்து மணிமாறன், கடைசி நேரத்தில் யானமலை புதுப்பட்டி ரோட்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க மணிமாறன் ஐயா.
2: பக்குவத்தின் முதல் படின்னு கேட்டிருக்கீங்க. பக்குவத்தின் முதல் படினா அமைதியா இருக்கணும்.
0: அமைதி.
2: அமைதியா இருந்தா தான் மனசு சாந்தமா இருக்கும். மனசு சாந்தமா இருந்தா மூளை யோசிக்கும்.
0: கரெக்ட்டா சொல்றீங்க.
2: ஆமா, நம்ம கோவப்பட்டோம்னா மூளை வந்துட்டு பலவிதமான இது இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னொரு விஷயம் சொன்னா, ஆசைகள் மனசுல எவ்வளவுக்கு ஆசைகள் வருதோ அவ்வளவுக்கு அழிவும் இருக்கும். ஆசைகள் அதிகமாச்சுன்னா அழிவும் நிச்சயம்.
0: நிச்சயம்.
2: அமைதியா இருந்தோம்னா நமக்கு நல்லது எல்லாமே கிடைக்கும்.
0: ஆசைப்படணும் இல்ல, ஆசைப்படாமையே இருக்க முடியுமா? மனிதனாக பிறந்துட்டோம்ல, ஆசை இருக்கணும் இல்லையா?
2: இருக்கணும். அது வந்து ஒரு குறிப்பா, என்கிட்ட வந்து 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாய்க்கு நான் செலவழிக்கணும், 1000 ரூபாய்க்கு நான் செலவழிக்க கூடாது இல்லையா? அதுதான் நான் சொல்றது வந்துட்டு ஆசைன்னு நான் சொல்றேன்.
0: சரி,
2: தகுதிக்கு மீறின

0: பிரச்சனைகள் வந்துட்டு நமக்கு அழிவை கொண்டு வரும். நம்மனால என்ன பண்ண,
1: இந்த இந்த இந்த பக்குவம் எப்ப ஏற்படும் ஒரு மனிதனுக்கு பொதுவா?
0: அதுக்குதான் நம்ம அமைதி அனுபவம்.
1: அமைதி அனுபவம், எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அமைதி என்பதன் பொருள் வேறு, அனுபவம்ன்றது வேறு. எது அடிப்படையான முதற்படி?
0: முதல் படி வந்துட்டு அமைதி.
1: அமைதி, சரி.
0: அமைதியா இருந்தா தான் அனுபவம் கிடைக்கும்.
1: கிடைக்கும். அந்த அமைதியா இருக்குவதற்கு எது தேவை நமக்கு?
0: அமைதியா இருக்கிறதுக்கு மனசு வந்துட்டு நம்ம அலைபாய விடக்கூடாது.
1: மனக்கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு இல்ல,
0: மனக்கட்டுப்பாடு அலைபாய விடக்கூடாது.
1: மனச்சமநிலை.
0: இப்ப என் வீடு இருக்குன்னா என் வீட்டுல என்ன நிலைமையோ அதுதான். பக்கத்து வீட்டுல கார் வாங்கினா நானும் கார் வாங்கணும், அதை வந்து அலைபாய விடுறது இல்லையா? அந்த இதை வந்துட்டு அந்த எண்ணங்களை நம்ம தவிர்க்கணும். நமக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்திகளும் நம்ம இருக்கணும்.
1: சரி, நன்றி, நன்றி, நன்றி. பக்குவத்தின் முதற்படி அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறார். வணக்கம் வருகிறோம். அடுத்த நேயர் வணக்கம், வேற வந்திருக்கிறீங்க.
2: வணக்கம். ராமேஸ்வரம், எஸ் சுகுமார்.
1: சொல்லுங்க சுகுமார் ஐயா.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
2: வந்து நீங்க சொல்ற நிகழ்ச்சி நல்லா இருக்கு. அவமானம் தான் சார் நான்
1: சொல்றேன். அவமானம்,
2: அவமானம். ஏன்னா ஒரு சின்ன பிள்ளையில நான் இருக்கும்போது எங்க பாட்டி வந்து ஒரு ஒரு கைக்கு சோறு கொடுக்க மாட்டாங்க, ஒரு கை உருண்ட சோறு. சரிங்க சார், பேசுறதுக்கு நேரம் இல்ல சார், கொஞ்சம்
1: சொல்லுங்க சார். ஒன்னு பரவாயில்ல, பரவாயில்ல, பேசுங்க.
2: அதனால வந்து சார், ஒரு ஆளை நான் பார்த்தேனா கூட பத்திக்கல இருந்தா கூட சாப்பாடு வாங்கிட்டு அளவு அவமானம் வந்து தாக்கு. அதனால வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன், அவமானம்.
1: அவமானம் ஒரு மனிதனை செதுக்கக்கூடிய ஒரு உளி இல்லையா? நம்ம இப்படி பண்ணிட்டாங்களேன்ற அந்த ஒரு சாய்ந்து விடாமல் நம்ம மறுபடியும் தலை நிமிர்வதற்கு நம்ம தைரியமாக இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா தைரியமா இருங்க. கண்டிப்பா இருக்கணும். நன்றி, நன்றி, நன்றி நேயரே. வணக்கம் வருகிறோம். அடுத்த நேயர் வணக்கம், வேற வந்திருக்கிறீங்க. வணக்கம், வணக்கம், இணைப்பில் வந்திருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம். பக்குவம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
3: என்னுடைய இது பாத்தீங்கன்னா அனுபவம் தாங்க.
1: அனுபவம், சரி.
3: அனுபவம்னாலதாங்க நம்ம வந்து ஒரு பக்குவம் அடைய முடியும். ஒவ்வொரு விஷயங்களும்
1: எந்த வகையான அனுபவம் தேவை ஒரு மனிதனுக்கு?
3: ஐயா, அதாவது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல போய் எப்படி பழகிறோம், எப்படி பேசுறோம் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லைங்களா? இப்ப ஒரு இடத்துல பொது இடத்துல போய் நம்ம ஒரு நாகரீகமா பேசுறதுக்கும் அநாகரீகமா பேசுறது வித்தியாசம் இருக்குல்ல?
1: பொது இடத்துல பொதுவா எப்படி பேசணும், அது ஒரு முக்கியமான ஒரு சொலவடை சொல்லுவாங்களே.
3: அது இல்ல, அதாவது அது எப்படி சொல்ல தெரியல எனக்கு. மேக்சிமம் வந்து பொது இடத்துல வந்து மேக்சிமம் நம்ம வந்து அனாவசியமா யாரையும்
1: பேசக்கூடாது. இடம் பொருள் ஏவல்,
3: இடம் பொருள் ஏவல். அப்ப அதான் சொல்லுவாரு, அடிக்கிறதா எங்கேயுமே போய் படக்கம் எதையும் பேசக்கூடாதா?
1: இன்னும்
3: உனக்கு அந்த அனுபவம் இன்னும் பத்தல உனக்கு
1: அப்படின்னு கொஞ்சம் கவனமா பேசணும்.
3: ஒரு இடத்துல வந்து நம்ம கவனமா பேசும்போதுதான் அது வந்து நம்மளுடைய தன்மையை வந்து அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க.
1: சரி, முதற்படியா நான் இதை எடுத்துக்கலாம் உங்ககிட்ட இருந்து.
3: என்னங்க
1: முதற்படியா இதை எடுத்துக்கொள்ளலாம்?
3: அனுபவம்
1: தாங்க. அனுபவம், அனுபவம் இல்லையா?
3: அனுபவம் தான் ஒரு மனுஷனோட பக்கம் அடைய வைக்கிறது, அனுபவம் தான்.
1: சரி, நன்றி, நன்றி நேயரே. வருகிறோம். அடுத்த நேயர் வணக்கம், வந்திருக்கீங்க.
4: வணக்கம், வந்திருக்கீங்க.
1: நான்
4: பேசுறேன், நான் ராமேஸ்வரம் நம்புராஜன்.
1: அந்த பக்கம் நானே பேசுன மாதிரி இருந்துச்சு. எதிரொலி, சொல்லுங்க, சொல்லுங்க. மகிழ்ச்சி,
4: நிகழ்ச்சியும் கேட்கணும், நானும் பங்கே இருக்கேன்.
1: சரி, ரெண்டுமே டூ இன் ஒன் சொல்லுங்க.
4: ஆமா,
1: ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அப்படின்ற ஒரு விஷயத்துல யோசிக்கலாமா? ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அது நமக்கானது இல்லை அப்படின்றப்ப அதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை வருதா மனிதர்களுக்கு? பொதுவா நித்துக்குதான் வேணும், வேற வழியே இல்லைன்றீங்க. சரி, சரி, அந்த கரெக்டா சொல்லிருக்கீங்க. அந்த அறிவின் நிலையை பயன்படுத்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்குவதுதான்.
4: உருவாக்கணும், உருவாக்கணும். அதுக்கு தியானத்துல
1: ஈடுபடணும்.
4: நிறைய யோகா பண்ணணும்.
1: சரி, யோகா பண்ணுவீங்களா? சரி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி. பக்குவத்தின் முதற்படி எது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேரில் வரக்க வருகிறோம். அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், வணக்கம், வந்திருக்கீங்க. சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: தமிழ்ச்செல்வன்
1: ஐயா. சொல்லுங்க ஐயா.
5: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா

0: நல்லா இருக்கேன்.
1: அதான் சார், அதான் பக்குவத்தின் முதல் பிடினு பாத்தீங்கன்னா ரொம்ப சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதாவது இடம்பெறல் தந்த மாதிரி சார், அதாவது எப்படி சொல்றது, கூர்ந்து கவனிப்பு, கூர்ந்து கவனிப்பம், கவனம். அதான் சார், எப்படி எடுக்கணும் சார், இடம்பெறல் தந்த மாதிரி சார், நிறைய இடங்கள அதாவது கூர்ந்து கவனம் எப்படி சார். அது போக சார், மனசு தூய்மையா இருக்க வேண்டும்.
0: சரி,
1: மனப்பக்கம் இருந்தா பக்கம் வரணும்னு என்னோட கத்துக்கு சார்.
0: இல்ல, மன தூய்மை அப்புறம் கூர்ந்து கவனித்தல் நிறைய சொல்லியிருக்கீங்களே, அதை நான் எதை வந்து முதற்படி நிலையா நான் எப்படி எடுத்துக்கிறது, எதை எடுத்துக்கிறது
1: சார்? மன சுத்தம் இருந்தா நல்லா இருக்கும் சார், மன தூய்மை சார்.
0: மனசை சுத்தமா வச்சுக்கோங்கப்பா, எல்லாமே சரியா இருக்கும்ன்றிருக்கீங்க இல்லையா?
1: ஆமா சார், என்னோட கருத்து.
0: நன்றிங்க, நன்றி.

0: பக்குவம் அப்படின்ற நிலைக்கு பல்வேறு விடயங்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்க. நேயர்கள், நிதானம், அவமானம், அனுபவம், இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையெல்லாம் கண்டிப்பாக மனிதனுக்கு வேணும். தோத்து போங்க, அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த படிநிலையாக மாறும். அவமானம் மனிதனை வந்து செதுக்கும், உருவாக்கும், அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை வகுக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம், பக்குவத்தின் முதற் படி எது அப்படின்ற நேயர்கள் அவங்களுடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கும், அந்த படி எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். வணக்கம் வருகிறோம். அடுத்த
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: சொல்லுங்க பாபு ஐயா.
1: அதாவது பக்குவம் தான் ஒரு மனிதனை வந்து பண்படுத்துகிறேன்
0: சார். சரி.
1: நிதானம், பொறுமை, அதாவது பொது இடங்கள்ல சரி வந்து அதிகமான வந்து நம்ம பேசாம இருக்கு சார். பேசா அதுக்காக என்ன பேசுறாங்க கேட்டுட்டு பேசுறதா கேட்கறதா நமக்கு நல்லா இருக்கும்.
0: அமைதியாவே இருந்துச்சா இருந்தா நல்லாவா இருக்கும். அது
1: என்ன சார் பேச வேண்டியதே பேசிடுவோம். சில இடங்கள்ல வந்து அமைதியா இருந்து என்ன சொல்றாங்க அதான் நம்ம அப்போ நம்ம கருத்து சொல்லணும்.
0: நிறைய இடங்கள்ல இதை பார்க்க முடியறது இல்லையே, என்ன காரணமாக இருக்கும் பாபு?
1: அதாவது மனிதனுக்கு முன்போவே இருக்கல சார், கோபத்தை தவிர்க்கணும்.
0: கோபத்தை எப்படி தவிர்ப்பது?
1: கோபத்தை
0: கோபம்ன்றது நம்ம ஒரு சுபாவம் தானே, அது இல்லாம

0: தூண்டி விடுறதுக்கு தெரியும் வேண்டாம் பார்ப்பாங்க.
1: தூண்டி விட்டு எரிய விடுறது
0: இருக்கீங்க.
1: சரி, முதற்படியாக இதை எடுத்துக்கலாம், பக்குவத்தின் முதற்படியாக இதை எடுத்துக்கலாம் பாபுயா.
0: பக்குவத்தில்
1: நிதானமா பொறுமையா
0: ரெண்டுமே வேணும் சார்,
1: ரெண்டுமே வேணும். சரி, முதற்படி இரண்டாம் படியும் வச்சிருக்கீங்க. நன்றி நன்றி பாபுயா. வருகை தினம் எடுத்த நேயர் வணக்கம், யார் வந்திருக்கீங்க? நேரம் 11:43:42. வணக்கம.
2: வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்கம்மா.
2: அதாவது பக்குவத்தின் முதல் படி அப்படிங்கும் போது ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பொழுதுதான் பக்குவத்தின் முதல் படி ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: ஏன் இப்படி?
2: அப்ப வந்து அந்த பக்குவத்தினுடைய இதை வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏணிப்படிகளாவே வச்சுக்கலாம், ஏணிப்படிகள் மாதிரி. அதாவது ஒவ்வொரு படிக்குமே வந்து நம்ம வந்து கற்றலா இருக்கலாம், உழைப்பு, பொறுமை, நிதானம், புரிதல், பொறுமை, இது எல்லாம் சேரும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த பக்குவம் அப்படிங்கிறது உருவாகுறதா நான் நினைக்கிறேன்.
1: எந்த வயதுல எந்த நிலையில ஒரு மனிதனுக்கு பக்குவம் உருவாகும்?
2: வந்து பக்குவம் வந்து வயது காரணம் இல்ல.
1: சரி,
2: ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து ஏழ்மை நிலைமையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அதிகமான பக்குவம் உருவாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு.
1: சரியா சொல்றீங்க. குழந்தை வளர்க்கக்கூடிய முறைகள்ல நம்ம நினைக்கிறோம் சின்ன குழந்தைகளுக்கு பக்குவம் இல்லாம மெச்சூரிட்டி இல்லாம இருக்குன்னு, ஆனா நிறைய குழந்தைகள் ரொம்ப பக்குவமா இருக்கிறாங்க பெரியவங்களை விட, இல்லையா வசந்தி அம்மா? அதுக்கு என்ன காரணம்? இப்ப அந்த குழந்தைகளை பக்குவமா வளர்க்கறதுக்கு எது அடிப்படையான தேவை?
2: தேவை வந்து நமக்கு வந்து நிதானம் ரொம்ப தேவை.
1: நிதானம், நிதானத்தை எடுத்துக்கலாமா?
2: புரிதல், புரிதல்,
1: புரிதல். இப்ப எந்த வகையான புரிதல்?
2: என்ன வகையான நம்ம பிள்ளைங்களை நாம வளர்க்கறோம் அப்படின்னா பிள்ளைங்களுடைய மனநிலை எப்படி, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிறோம். அதன்படி நாம செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம மேல ஒரு புரிதல் உண்டாகும். அவங்க வந்து அவங்களுடைய தடம் மாறாமல் அவங்க பயணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு.
1: கண்டிப்பா, புரிதல் நல்ல ஒரு வார்த்தை இல்லையா? நன்றி நன்றி அம்மா. அவருக்கு எதிரும் அடுத்த நண்பர் வணக்கம், யார் வந்திருக்கிறீங்க? வணக்கம்.
3: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
3: மகிழ்ச்சி ஐயா, என்ன பொறுத்த வரைக்கும் பக்குவத்தினுடைய ஒரு முதல் படி அப்படின்னா மனோதிடம் அப்படின்னு
1: சொல்லுவீங்க. மனோதிடம்,
3: சரி. ஆமா, ஏன்னா பக்குவமான இருக்கக்கூடிய நபர்களுக்கு மனோதிடம் அப்படிங்கறது அதிகம் இருக்கும். எவ்வளவு கரடு முரடான ஒரு கஷ்டம் அல்லது பாதை இருந்தாலும் நான் இதை வந்து சீக்கிரமா என்னுடைய ப்ராப்ளம்ஸ் சார்ட் அவுட் பண்ண எனக்கே தெரியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் அப்படிங்கறது வரும். எல்லாருக்கும் அந்த கஷ்டம் வரும்பொழுது இருக்கக்கூடிய புரிதலை விட இவங்களுக்கு பக்குவமான நபர்களுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் மாறுபடுகிறது என்றால் அவர்கள் கொண்டுள்ள அந்த மனோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்கள அதை எளிதில சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு திறன் அப்படிங்கறது வளர்க்கிறது.
1: வளர்க்கிறது. மன வலிமை எப்ப உருவாக்குது இல்ல உருவாக்கப்படுதா?
3: உருவாக்கப்படுகிறது அப்படிங்கறது தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வரும்பொழுது ஒரு அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில சாராம்சமாக எடுத்துக்கொள்வோம். பக்குவம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம வந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள்லேருந்து கத்துக்கூடிய ஒரு பாடம் தானே தவிர்த்து அது உருவாக்கப்படுபவை. அதனால நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறது, அதனால நமக்கு ஒரு பக்குவம் அப்படிங்கறது வருது.
1: சரி, நன்றி நன்றி சந்திரசேகர். வணக்கம். வருகை தினம் அடுத்து நேயர் வணக்கம். நேரம் 11:46, கிட்டத்தட்ட ஒரு 14 நிமிடங்கள் இருக்கு. வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் சார், நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோனாப்பட்டில இருந்து பழனியாக பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேம்மா.
4: அதாவது நல்ல தலைப்பு சார். அதாவது மனப்பக்குவத்தின் முதல் படி கேட்டிருக்கீங்க.
1: சரி, மனத்தை சேர்த்துட்டீங்க உள்ள மணக்குது.
4: என்னுடைய பார்வையில வந்து மனப்பக்குவத்தின் முதல் படி வந்து வாழ்க்கை வந்து வாழ்வதற்கே. அதாவது ஆமா, வெற்றி தோல்வியை சகஜமா எடுத்துக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு கோரத்தனமா எந்த தவறான முடிவு எடுக்காம வாழ்ந்து காட்டுறதுதான் சார் மனப்பக்குவத்தினுடைய முதல் படி. ஆமா சார். அது மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த மனப்பக்குவத்துக்கான முதல் படி வந்து நம்ம அதாவது நம்ம வந்து பேராசைப்படாம இருக்கணும்.
1: பேராசை தவிர்த்தல், சரி.
4: எதிர்பார்ப்ப குறைக்கணும். ஏன்னா எதிர்பார்ப்பு ரொம்ப எதிர்பார்ப்பு

0: நமக்கு கிடைக்காத போது அந்த ஏமாற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் மன உளைச்சல்.
1: மன உளைச்சல் இது யாரை கேட்டாலும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்றாங்க, டிப்ரெஷன்.
0: ஏற்றுக்கொள்ளக்கூடிய
1: மனப்பான்மை மனப்பக்குவம் வேணும் இருக்கீங்க இல்லையாமா? சரிம்மா, நன்றி நன்றி, வணக்கம். வருகை தரும் அடுத்த நேயர் வணக்கம். பக்குவத்தின் முதற்படி எது கேட்டிருக்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்க முருகனையா.
2: ஆமா, பக்குவத்தின் முதல் முதல் படி கேட்டிருங்க.
1: ஆமா,
2: பக்குவத்தின் முதல் படி வந்து நம்ம நிதானம்தான். நிதானம்தான். ஆமா, எந்த ஒரு சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு இது வச்சு நம்ம ராவலம் எல்லாத்துக்கும் வரது எடுத்த கவுத்தம் எதுவுமே டக்குனு பண்ணிடக்கூடாது. அப்படிலாம் நிதானமா இதை வந்து நம்ம எப்படி கையாளணும், இது வந்து நம்ம எப்படி நம்ம தனியா கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து நம்ம பெருசாக்கி
1: விடுறோம்.
2: முழுசு இல்லாம இருக்குன்னு
1: நினைக்கணும். சொல்லுவாங்க,
2: இன்னொரு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்ம வந்து வாகனத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி எந்த ஒரு இதுல நிதானத்தை மட்டும் கை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாசகத்தான் வந்து படிச்சு.
1: வாழ்க்கையில் முந்து வளைவில் முந்தாது.
2: நன்றி.

0: அமைதி எனக்கூடிய அந்த மனநிலை சில நேரங்களில் பக்குவத்தை உருவாக்கும் அப்படின்றது கூட நேயர்களுடைய கூற்றாக கூட இருக்குது. அமைதி எப்போ தேவை, எல்லா நேரத்திலே அமைதியாக இருந்த முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அப்படின்ற ஒரு பதில் இருக்குது இல்லையா. புயலுக்கு பின்னே அமைதியாக இல்லை புயலுக்கு முன்னே அமைதியான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்கும். அமைதி அப்படின்றது ரொம்ப ஒரு சாந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். மன அமைதின்றது ரொம்ப பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்குது, கார் இருக்குது, வசதி, ஆனால் மனசில் அமைதியே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தேடுதலுக்காக விடை என்னவாக இருக்கும் அதையும் தேடிட்டுருக்கிறாங்கன்றது தான் உண்மை. வணக்கம் வருகை தரும் அடுத்த நேயர் 11:52 கண்ணாடி மலை நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறீங்க. வணக்கம், யார் வந்திருக்கிறீங்க?
1: வணக்கம் ஐயா, நான் வந்து ஜமுனா ஜனார்தனபுரம் கங்குவாரிப்பட்டி.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க
1: ஐயா. ஐயா, பக்குவத்தின் முதல் படி எதுன்னு தலைப்பு கொடுத்துருக்கீங்க.

0: ஐயா, ஒரு கசப்பான அனுபவம் ஆயிரம் அறிவு நூலை படிச்சதுக்கு சமம்னு ஆய்வாளர்களும் அறிஞர் பெருமக்களும் சொல்றாங்க. அதனால என்னைய பொறுத்து முதல் காரணியா அனுபவத்தை கொண்டு வருவேன். நிறைவாகையா தடைகற்கள் பல வரினும் அவைகளை சீரமைத்தல் செயல்படுத்துதல், தடைகற்கள் பல வரினும் அவர்களை சீரமைத்தல் செயல்படுத்துதல், பெரியோர்களின் துணை கொண்டு, இந்த ரெண்டு விஷயம்தான் எனக்கு தெரிஞ்சு பக்குவத்தின் முதல் படியா தெரியுதியா? விடைபெறுகிறேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வணக்கம்.
1: சரி, நன்றி, வணக்கம். வருகிற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், வந்திருக்கீங்க. பக்குவத்தின் முதற்படி எது அப்படின்ற விஷயங்களை கேள்விப்பட்டு இருக்கோம். வணக்கம், வருகிற அடுத்த நேயர்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்
2: ரெண்டுமே
1: இருக்கணும். பொறுமையா இருக்க முடியுமா? நம்ம ஒருத்தர் இடந்து போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் இடிச்சிட்டு போயிட்டாரு, வேகம் அடிச்சிட்டாரு.
2: அந்த நேரம் பொறுமையா ரொம்ப சோதிப்பாங்க.
1: நீங்க நீங்க வந்து இடித்தமைக்கு நன்றி வணக்கம் சொல்லிட்டு வருவீங்களா இல்ல திட்டுவீங்களா? யாரோ இடிச்சிட்டு போயிட்டாங்க, இன்னொரு பெண்மணி உங்களை வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க ரோட்ல நடந்து போறப்ப, ஒரு கூட்டத்துல கூட வைங்களேன், திட்டுவீங்களா? அவங்கள ஏதாவது சொல்லுவீங்களா இல்ல பொறுமையா வந்துருவீங்களா? பொதுவாகவே நம்ம மனிதர்கள் வந்து சில நேரங்களில் தெய்வங்களை தெரிவாங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு கூட்டத்தில் வந்து கூட்டத்தில் விட ஒரு ஏதாச்சும் ஒரு இருப்பிடத்துல ஏதோ அவங்களுடைய கால் நம்ம கால் மேலே பட்டுச்சு, நம்ம கால் அவங்க மேலே கால் பட்டுச்சு அப்படின்னா அவங்களை தொட்டு கும்பிடுவோம். கவனிச்சிருக்கீங்க இந்த
2: விஷயத்தை?
1: இது இயல்பாகவே நமக்கு வந்திருக்குது, அது வந்து நம்ம வெளிப்படையானு கிடையாது, இயல்பாகவே வந்துடும். அந்த மனநிலை எல்லா நேரங்களையும் இருந்துச்சுன்னா நல்லதா தானே இல்லையா?
2: பொறுமையா
1: இருப்பீங்களா எல்லா நேரத்திலயும்? பொறுமையில ஆரம்பிச்சு பஞ்சவர்ணத்தை அப்படியே கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி ஆகி போச்சு. பொறுமை போச்சு, என் பொறுமை போச்சு அப்படின்னு. நன்றிம்மா, நன்றி. பொறுமை தேவை வாழ்க்கைக்கு இல்லையா? வருகிறோம் அடுத்த நண்பர். வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
1: நானாக்கு வணக்கம், சொல்லுங்க.
3: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு, நலமா இருக்கு.
3: அதாவது நம்ம செஞ்ச தவறுகளை நம்ம ஒத்துக்கிடும் போது பக்குவம் நிலை ஏற்பட்டுரும்.
1: கொஞ்சம் விரைவா.
3: அதான் நம்ம செய்யற தவறுகளை நம்ம ஒத்துக்கிறப்ப அந்த பக்குவம் நிலை ஏற்படும்.
1: ஏன்னா
3: எல்லாருமே வந்து தவறுகளை வந்து யாரும் ஒத்துக்கிறவே விரும்ப மாட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் இருப்பாங்க, நான் தான் அதை கொட்டிட்டேன், தெரியாம கொட்டிருச்சு அப்படின்வா.
1: அதே
3: மாதிரி அவதான் கொட்டினா இவதான் கொட்டினான்னு சொல்லும் போது அந்த பக்குவம் நிலை ஏற்படாது. அதுக்கு வந்து பொறுமை அவசியம். பொறுமையா இருக்கும் போதுதான் நம்ம ஒன்னொன்னையுமே சைபுத்தன்மையோட நம்ம கடந்து போறோம் இல்லையா?
1: அதனால
3: வந்து அடுத்தவங்களை குறை சொல்லாம, அடுத்தவங்களை குற்றம் சொல்லாம நம்ம செஞ்ச செயலை நம்ம சொல்லும் போது அந்த பக்குவ நிலை ஏற்படுறதுக்கான காரணம்.
1: நன்றி, நன்றி, நன்றி. பொறுமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பக்குவம் அப்படின்றது மனிதனுக்கு எப்போ ஏற்படுது அப்படின்ற நிறைய நேயர்களுடைய கூற்று. பொறுமை, அதனுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். புரிதல் அப்படின்றது ரொம்ப அடிப்படையானது. இந்த புரிதல் அப்படின்ற ஒரு விடயம் இருக்கும் பட்சத்தில் மனம் பக்குவம் அடையும். நமக்கு எது ஒருவேளை கிடைக்கலையா, கிடைக்கக்கூடாத ஒரு விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றம் நிகழும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நம்மளுடைய மனதை செதுக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வரணும். இழப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். பக்குவமாக மனிதன் செயல்படுவதற்கு இந்த உலகத்தில் எதுவுமே நிலையில்லை என்ற ஒரு உண்மையை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக மனம் பக்குவத்திற்கு அடைந்துவிடும். பக்குவம் மனிதனை வளமாக்கும், பக்குவம் மனிதனை உருவாக்கும் என்று சொல்லிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இனிய காலை வணக்கங்களுடன் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நாகராஜன் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா. நாகராஜன் ஐயா,
1: கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் அப்படி ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. ஒரு மனிதனின் நல்ல குணம்னா, நல்ல குணம் இருந்தாலே அது பெரிய அறம்னா,
0: நல்ல குணம் கற்பிக்கப்பட வேண்டியதா இல்ல இயல்பாக இருக்க வேண்டியதா?
1: அதாவது சில நேரங்கள் இயல்பாக அமைந்து விட வேண்டும்.
0: சரி,
1: ஆனா பல நேரங்கள்ல வந்து நமக்கு ஏற்படும் அனுபவங்களை வச்சுதான் நம்ம கத்துக்கிறோம்.
0: அந்த அனுபவம் எங்கிருந்து நாகராஜன் ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு? அறமாக
1: தோல்விகள், நான் ஒரு லட்சியத்தை நோக்கி அடையும் பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய தோல்விகள் தான் எனக்கு வந்து கற்பிக்கக்கூடிய நல்ல பாடமாக அமைந்திருக்கிறது.
0: நீங்க வள்ளுவர் வாக்க சொன்னப்ப அழுக்காறு அவாவைகுள் இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த நான்கு சொல் பொறாமை ஆசை சினம் கடும் சொல்லுக்குள்ள தோல்வியை காணாமே, தோல்வி எங்கிருந்து நீங்க அறம் சொல்லுவீங்க?
1: தோல்வி என்பது அறமல்ல, தோல்வியில் ஏற்படும் அனுபவங்களை கற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுபட்டு நல்ல செயல்களை செய்வதே அறம் என்பது என்னுடைய கருத்து.

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மணி.

0: பக்குவத்தின் முதற்படி எது என்ற இன்றைய தலைப்போடு வளம் வந்து சென்றது கண்ணாடி மாளிகை. நேயர்களின் கருத்துக்களை வரவேற்று நிகழ்ச்சியினை நெறிப்படுத்தினார் எஸ் கார்த்திகை தீபன்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை FM.

நேரம் 12:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்களே, இது சிநேகிதிகளுக்கான நேரமாக சிநேகிதியே. சிநேகிதிகளே, உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க கால் பண்ணுங்க. 0452 மதுரையின் முன்னிணைப்பு. 25:30, 170 அறிமுக சிநேகிதிகளும் மற்ற அனைத்து சிநேகிதிகளும் வரலாம். 25:30, 171 என்ற எண்ணில் நிகழ்ச்சியின் துவக்கமாய் ஒரு பாடல், மனுநீதி திரைப்படத்திற்காக.

0: பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 12:08 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிநேகிதிகளின் விருப்ப பாடல்களாய் சிநேகிதியை இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் சிநேகிதி யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் இங்கிருந்துமா?

0: 12 மணி 8 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிநேகிதிகளின் விருப்ப பாடல்களாய் சிநேகிதியை இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் சிநேகிதி யார்? இங்கிருந்து வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்துமா?
1: அரிசிக்கோட்டை மல்லிசா பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: உள்ளத்தை அள்ளித்தாக்கத்துல மாமா நீ மாமா புத்தம்பூதி பாட்டு.
0: நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது சிநேகிதியே. சிநேகிதிகளின் விருப்ப பாடல்களா கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த சிநேகிதி யாரைக்கு இருந்து வருக? வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யாரைங்க இருந்துமா?
4: நன்றி
3: இணைப்பில் வந்தமைக்கு. பாடலை சிக்கிறது கற்றலைகளில்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நேரம் 12:22 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகளின் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த ஸ்நேகிதி யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் மேம், சகுந்தலா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: குங்குமம் படத்துல

0: இல்ல பாடலே நம்ம நீங்க பாடியே கேட்டாச்சு, மறுபடியும் இந்த பாடல் ப்ளே பண்ணணுமா?
1: மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணி கழ

அதாவது நீங்க சொல்ல வந்ததை சொல்லிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வந்திருக்கீங்க, லைன் கிடைக்கவும் மிக நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு உங்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடலிசைக்கிறது குங்குமம் திரைப்படத்திற்காக.

நேரம் 12:28 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதிகளின் விருப்ப பாடல்களாய் சிநேகிதியை இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி வருக. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்துமா? உங்களுடைய பூரணி, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்? நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: நேரம் 12:34 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி யார், இங்கிருந்து வருக. வணக்கம்.
1: வணக்கம். விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கலேஸ் இண்டஸ்ட்ரி. நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? நேரம் குறைவா இருக்கு, பாடல் கேட்கலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. பாடல் இதோ.

0: நேர்களை, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னைஞ்சலாக
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன், அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த 300+ சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கி தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்க

0: பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 இருந்து 40 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் June 1 தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 நாட்கள் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க

0: படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் 12 பில்லியன் டாலர் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் ஒரு பாடல், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்துக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். காவிய கானங்களாக இன்றும் ரசிக்கும் அன்றைய ராகங்களாக இன்றும் மனதை விட்டு நீங்க இனிய பாடல்களாக வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி.

ரசித்த பாடல் எம் எஸ் சுசுநாதன் இசையில் புலமைப்பித்தன் வரிகளை டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் இதயக்கணி திரைப்படத்திலிருந்து நிற்கும் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். வசந்த கானங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வரும் பாடல் 1975 பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில்.

இனிய பாடல்கள் நமது எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். வரும் பாடல் விபி ராஜேந்திர பிரசாத் இயக்கத்தில் 1973 வெளிவந்த எங்கள் தங்கராஜா திரைப்படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: நேரம் 1:16. காதோடு கானங்கள், தாளாட்டும் கீதங்கள், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். வரும் பாடல் கே சங்கர் இயக்கத்தில் 1962 வெளிவந்த பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரல்களில், கண்ணதாசன் வரிகளில்.

இதயத்தை தொட்டு செல்லும் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் வசந்த கானங்கள். நேரம் 1:20:23. ஏ பீம்சிங்கோட இயக்கத்துல 1963 வெளிவந்த திரைப்படம் பார் மகளே பார். இந்த திரைப்படத்தில இருந்து விஸ்வநாதன் ரமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வருகிறார், பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில் பாடல்.

மனமயங்கும் காணங்களோடு வசந்த காணங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 1:26:23. வரும் பாடல் 1971 ஸ்ரீதருடைய இயக்கத்தில் வெளிவந்த அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், எஸ் ஜானகி குரலில்.

நினைவிட்ட நிகா பாடல்களோடு வசந்த கானங்கள் 1:30 இருப்பது நொடியில். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். தாதா மிராசியுடைய இயக்கத்தில் 1968 வெளிவந்த திரைப்படம் பூவும் பொட்டும். இந்த திரைப்படத்திலிருந்து ஆர் கோவர்த்தனம் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் பாடல்.

இதயத்தை தொட்டுச் செல்லும் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள் 1:35. வரும் பாடல் 1963 ஜி ஆர் நாதனுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் வானபாடி. இந்த திரைப்படத்திலிருந்து பி சுசீலா குரலில், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

வடவரசுக்கும் பாடல்களோடு நம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். வரும் பாடல் தாதா மிராசி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் ரத்த திலகம். இதிலிருந்து கே வி மகாதேவன் இசையிருத்தியம், சௌந்தரராஜன் பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில்.

காலத்தேவன்ற காவிய கணங்களாக இன்றும் ரசிக்கும் அன்றைய ராகங்களாக என்றும் மனதை விட்டு நீங்க இனிய பாடல்களாக நம் உள்ளம் தொட்டு நெஞ்சம் நிறுத்தி சென்றது வசந்த கணங்கள். கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அமைச்சர், படைப்பாற்றல் திறன், புதுமையான கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் குவாட் நாடுகள் வள மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். ஜனநாயக நாடுகளாக திகழும் குவாட் நாடுகள் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உயர் கவனம் செலுத்தி வருவதையும் அவர் எடுத்துரைத்தார். குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உலகளாவிய பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் விரிவாக்கம், கண்காணிப்பு, விழிப்புணர்வு, தளவாட இணைப்புகள், கடல் வழித்தடம், திறன் மேம்பாடு, மனிதநேய உதவிகள், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் உட்பட கடல்சார் மேம்பாட்டு பணிகள் சீராக விரிவடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குவாட் நாடுகள் வரும் காலங்களில் இவை அனைத்தையும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டொஷிமிட்சு மோட்டுகி ஆகியோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நாளை புதுடெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் அவர் அப்போது எடுத்துரைத்து நிதி உதவியை கோர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் அஇஅதிமுக உறுப்பினர்கள் நேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று அவர் சமர்ப்பித்தார். இதனிடையே மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்ட முடிவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான அஇஅதிமுக கொறடா திரு அக்ரியஷ் கிருஷ்ணமூர்த்தி அவைத்தலைவரை சந்தித்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கூறி மனுவை அவரிடம் சமர்ப்பித்துள்ளார். நம் நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை வலுப்படுத்தி அனைவருக்கும் இலகுவான இணையதள சேவையை உறுதி செய்ய பிஎம் வாணி பிரதமரின் வைஃபை வலைதள கட்டமைப்பின் கீழ் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தற்போதைய டிஜிட்டல் மய சூழலில் இந்த பொது கட்டமைப்பு இளைஞர்கள், பயணிகள், தொழில் நிபுணர்கள், சிறு வர்த்தகர்கள் உள்ளிட்டோருக்கு இன்றியமையா பயனளிக்கும் என்று தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி கூறியுள்ளார். சர்வதேச நிலையிலான பொது வைஃபை

0: மற்றும் QR கோடை பயன்படுத்தி இணையதள சேவையை அனைத்து பயனாளிகளும் எளிதாக பெற இது வழிகோலுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் தொடர்பை பயன்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்ட செயலாக்கத்தின் நடவடிக்கையாக இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. செமிகான் இந்தியா திட்டத்தின் கீழ் 12 கட்டமைப்பு திட்டங்களுக்கும் 24 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கும் அங்கீகாரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முதலீட்டாளர்கள் ஆதரவு என்ற இணையதள சேவையையும் செமிகண்டக்டர் இயக்கம் தொடங்கியுள்ளது. அரசின் திட்டங்கள், கொள்கைகள், அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள், முதலீட்டாளர்களுக்கான தேவைகள் போன்றவை குறித்த பல்வேறு தகவல்களை இந்த இணையதளத்தின் மூலம் பெற முடியும். இந்த இணையதளத்தை தொடர்பு கொள்ள இந்திய செமிகண்டக்டர் மிஷின் வலைதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே அரிய வகை கனிமங்களை பதப்படுத்துதல், பாதுகாப்பான விநியோகம், சுரங்க நடவடிக்கைகளில் இருதரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தால் விநியோக சங்கிலிகள் வலுவடைந்து பரவலாக்கப்படுவதோடு ஒருங்கிணைந்த நிதி திட்டங்களை மேற்கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. அரிய வகை கனிமங்களின் மேலாண்மையை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் செல்லவும் இந்த ஒப்பந்தம் வழிகோலுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. ஆணைய தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவு குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா இன்று விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையும் குரு பெயர்ச்சி விழா இன்று திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலம் என்று வழங்கப்படும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் காலை 11 வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குரு பகவானுக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்தனர். ஆலங்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில், மயிலாடுதுறை வதானியேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோவில்களில் குரு பெயர்ச்சி அபிஷேக ஆராதனைகள் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றன. நெல்லை மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செம்மறி கிடாய் ஒன்று 55,000 ரூபாய் வரை விற்பனையானது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொட்டுக்குட்டி, மகிழம்பாடி, கருப்பு கிடா, பல்லையாடு உள்ளிட்ட ஆடு வகைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்த நிலையில் 4 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆட்டுச்சந்தையான மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களைகட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாட உள்ள நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுப்பதற்காக ஆடு வாங்குவதற்காக மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் குவிந்தனர். அதிகாலை தொடங்கிய ஆட்டுச்சந்தையில் இதுவரை 4 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஒரு ஆட்டுக்கடாய் ரூபாய் 55,000 முதல் 60,000 வரை விற்பனையானதாக கூறப்படுகிறது.
3: நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: பொள்ளாச்சி மாட்டு சந்தையிலும் பக்ரீத் பண்டிகையொட்டி 4,000-க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனையாகி 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களில் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 15/6/2026 வரை PM கிசான் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இம்முகாம்களில் விவசாயிகள் அனைவரும் இக்கௌரவ நிதித்தொகை பெறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அந்தந்த பகுதி இவ்வலுவலர்களை தொடர்பு கொண்டு சரி செய்து கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.

0: மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடல் நீரில் விழுந்த 4 மீனவர்களில் 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையிலிருந்து பைபர் படகில் மீன்பிடிக்க 4 மீனவர்கள் சென்றனர். கடல் காற்றின் வேகத்தால் படகு கடலில் கவிழ்ந்தது. படகு கரைக்கு வந்து சேராதை தொடர்ந்து சக மீனவர்கள் படகினை தேடி கடலுக்கு சென்றனர். அப்போது படகு கவிழ்ந்த மீனவர்கள் தத்தளிப்பு தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக சக மீனவர்கள் கடல் தத்தளித்த 3 மீனவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அன்புச்செல்வம் என்கின்ற மீனவர் காற்றின் வேகத்தால் கடலில் அடித்து செல்லப்பட்டதால் அவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினரும் கப்பல் படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்று இரவு 7:30 நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் விக்டர் லாயை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்
3: இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. மெல்லிசை
4: 1, 2, 3, 4.

0: End the midday news.
1: நேரம் பகல் 2:15.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முனைவர் மு இளங்கோவன் ஆகியோர். விவசாயியின் வயலில் விழும் முதல் மழைத்துளியாக கிராம மக்களின் மனதில் ஒலித்த நம்பிக்கை குரலாக மக்களோடு பயணிக்கும் அகில இந்திய வானொலியின் பெருமை மிகு 90 விழா. உழவரின் உயிரோசையாக கிராமத்தின் நண்பனாக பண்ணை இல்லம் நிகழ்ச்சி இன்று 90 வானொலி பயணத்தை கொண்டாடுகிறது. விதை தேர்வு முதல் அறுவடை வரை, மழை தகவல்கள் முதல் சந்தை நிலவரம் வரை உழவரின் ஒவ்வொரு நாளிலும் துணையாக இருந்தது வானொலி. அறிவியல் வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, மாடித்தோட்டம், பெண்கள் சுயதொழில், இளைஞர் முன்னேற்றம் எல்லாவற்றையும் எளிய தமிழில் மக்களோடு கொண்டு சென்ற நிகழ்ச்சிதான் பண்ணை இல்லம். 90 கிராமத்து வீடுகளில் காலை நேரத்தை விழிப்புணர்வுடன் தொடங்க வைத்த குரல்தான் வானொலி.

0: வானொலியோடு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
1: வானொலிக்கு வயது 90, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து முனைவர் குரு ஆறுமுக பெருமாள். நம் அகில இந்திய வானொலி வாழைத்தோட்டம் போன்றது. வாழையில் உண்டாகும் இலை, பூ, தண்டு, காய், பழம் என அனைத்து பகுதிகளும் மக்களுக்கு பயன்படும். அதுபோல அகில இந்திய வானொலியின் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மக்களுக்கும் பயன்படுகிறது. ஔவையாரின் கொன்றை வேந்தன் என்னும் நூல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிறது. தந்தையின் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் மந்திரங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒருவரின் சிறந்த வாழ்விற்கு வழிகாட்டுவதில் சிறந்தவை. தந்தையின் அனுபவம் வாய்ந்த சொற்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. நம் அகில இந்திய வானொலி ஒவ்வொரு வீட்டின் இரண்டாம் தந்தையை போல செயல்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. தந்தையின் சொற்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைவது போல நம் வானொலியின் நிகழ்ச்சிகள் அதன் நேயர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. தந்தை என்பவர் தம் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பராக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்குவது போல நம் வானொலியும் அதன் நேயர்களுக்கு நல்ல நண்பராக இருந்து பயனுள்ள பல தகவல்களை வழங்குகிறது. நம் அறிவுக்கு விருந்தாக அமைவது திருக்குறளாகும். இந்த திருக்குறளை வள்ளுவம் காட்டும் நெறி எனும் தலைப்பில் தினந்தோறும் ஒரு குறள் வீதம் தொடர்ந்து 9 மாதங்கள் நம் வானொலி ஒலிபரப்பியது. ஒவ்வொரு நாளும் ஒரு கதையின் மூலம் ஒரு திருக்குறளை விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. 9 மாதங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி நம் நேயர்களின் பெருத்த ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றது. நம் சுற்றுச்சூழலை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி தொடர்ந்து 1 மாதம் நம் வானொலியில் ஒலிபரப்பானது. நாளும் ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு அதை எளிய கதையின் மூலம் எல்லார்க்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு

0: அவர்களுக்கு வழங்கியது. சிந்தனைக்கு விருந்தளிக்கும் சான்றோர் சிந்தனை என்னும் நிகழ்ச்சிக்காக நம் வானொலியில் நான் வழங்கிய பற்பல உரைகள் இன்றும் என் சிந்தையில் நிழலாடுகின்றன. நல்ல சிந்தனையோடு காலை பொழுதை தொடங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்ட நம் வானொலி ஒலிபரப்பும் இன்னொரு நிகழ்ச்சி எனைத்தானும் நல்லவை கேட்க என்பதாகும். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு பலமுறை வழங்கியுள்ளது. வாழ்க்கையின் இலக்காக அமைவது இலக்கியம். வாழ்க்கையின் இலக்கு எது என்பதை நமக்கு உணர்த்துவது இலக்கியம். இத்தகைய இலக்கியத்தையும் அதன் கருத்துகளையும் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து அறிவு விளக்கை ஏற்றி வைக்கும் ஓர் அற்புத நிகழ்ச்சி நம் வானொலி வழங்கும் இலக்கிய உலா நிகழ்ச்சியாகும். இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் பலமுறை பங்கேற்று உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு ஏராளமாகவும் தாராளமாகவும் வழங்கியதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இவை தவிர ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து, சர்வதேச மகளிர் தினம், வானொலி தினம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரை வழங்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய நம் வானொலியின் அருங்குணம் என்றும் என் நினைவில் நிற்கும். தமிழால் பாரதி தகுதி பெற்றார், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது என்பார் பாரதிதாசன். அதுபோல நம் அகில இந்திய வானொலியால் நேயர்கள் பெருமை பெற்றனர், நேயர்களால் நம் வானொலி புகழ்பெற்று விளங்கி வருகிறது. இத்தகைய வானொலிக்கு வயது 90, நம் வானொலி இன்னும் 100 ஆண்டுகள் மக்கள் சேவை செய்ய என் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் தாய் உள்ளத்தோடு.
1: தொடர்ந்து வானொலியில் பயணித்த பயண அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் மு. இளங்கோவன் அவர்கள்.
2: வானொலிக்கு வயது 90, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருந்து முனைவர் மு. இளங்கோவன். பிறர் செய்ய முடியாத அருமையான செயல்களை செய்து முடிப்பவர் பெரியோர் என்கிறது திருக்குறள். இக்கருத்தை கூறும் குறள் வரி செயற்கரிய செய்வார் பெரியர் என்பதாகும். பிறரால் செய்ய முடியாத அரிய செயல்களை செய்து வரும் நம் வானொலிக்கு வயது 90. அகில இந்தியாவிற்கும் பல்வேறு மொழிகள் மூலமாக அரிய செய்திகளை ஒளிபரப்பு வரும் அகில இந்திய வானொலிக்கு வயது 90. வானொலி தன் கருத்துக்களை எப்படி ஒளிபரப்ப வேண்டும் என்பதை ஔவையார் கூறி சென்றுள்ளார் என்பதை சொன்னால் கேட்பவர்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆம், ஔவையார் வானொலியின் ஒளிபரப்புக்கு வகுத்துச் சொன்ன இலக்கணம் நயம்பட உரை என்பதாகும். சொல்லக்கூடிய செய்திகளை கேட்பவர்களுக்கு இன்பம் உண்டாகுமாறு இனிமையாக சொல்ல வேண்டும் என்பது இத்தொடருக்கு பொருள். நம் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகள் இனிமையாக இருக்கின்றன, கேட்பவர்களுக்கு அறிவின்பத்தை தருகின்றன. வானொலியின் ஒளிபரப்புகளை கேட்காதவர்கள் கூட கேட்கும்படி செய்யும் ஆர்வத்தை தூண்டுகின்றன. கேட்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அன்றாட வாழ்விற்கு பயன்படுமாறு இருக்கின்றன. பெற்றோர் தம் குழந்தையின் உடலை தொடுதல் அவர்தம் உடலுக்கு ஆனந்தம். தாம் பெற்ற குழந்தையின் மழலை சொல் கேட்டல் பெற்றோரின் காதுகளுக்கு ஆனந்தம். இச்செய்தியை சொல்லும் திருக்குறள் இது. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. அகில இந்திய வானொலியின் நேயர்கள் வானொலியை இயக்கும் போது அவர்களுக்கு உடல் அளவில் ஆனந்தம் ஏற்படும். அதன் நிகழ்ச்சிகளை கேட்கும் போது கேட்போரின் காதுகளுக்கு ஆனந்தம் ஏற்படும். நம் அகில இந்திய வானொலி தகவல் தொடர்பு வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக விளங்குகிறது. இது முற்றிலும் உண்மை, வெறும் புகழ்ச்சி அன்று. முக்கிய செய்திகள், உடனுக்குடன் அறிய வேண்டிய அறிவிப்புகள், மறந்ததை நினைவூட்டும் அன்றாட கடமைகள் போன்றவற்றை இன்பத் தேனாக காதில் பாய்ச்சும் நற்செயலை நாள்தோறும் செய்து வருகிறது. பிறர் தொழில்களால் பொருள் தேடலாம், ஆனால் உயிர் வாழ்வதற்கு முக்கிய தேவையான உணவுக்காக உழவரிடமே செல்ல வேண்டும். தேருக்கு அச்சாணி எவ்வளவு அவசியமோ அதுபோல உலகிற்கு அச்சாணி உழவுத் தொழிலாகும். இத்தகைய உழவை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி உழவர் உலகம் என்னும் நம் வானொலி நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை கேளாத நாளெல்லாம் பாலான நாளே என்று இதில் ஆர்வமுடைய எல்லாரும் நினைப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை

0: கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். கேட்டதை பிறரிடம் சொல்லியும் மகிழ்ந்திருக்கிறேன். கேட்டவர்கள் மகிழ்வதை பார்த்து நெகிழ்ந்து போயிருக்கிறேன். எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. விவசாயத்தின் மூலம் நான் பெற்ற அனுபவத்தை, நான் அடைந்த பயனை, நான் அடைந்த மகிழ்வை நம் வானொலியின் உழவர் உலகம் நிகழ்ச்சியின் மூலம் நம் நேயர்களிடையே பலமுறை பகிர்ந்துள்ளேன். நம் வானொலியின் பழுதில்லா நிகழ்ச்சிகளில் ஒன்றான உழுது வாழும் விவசாயிகளின் உழவர் உலகம் என் உள்ளம் கவர்ந்த நிகழ்ச்சியாகும். பழதுளி பெருவெள்ளம் என்பது பழமொழி. அதுபோல அறிவு துணுக்குகள் திரண்டு வரும் நிகழ்ச்சி இணைத்தானும் நல்லவை கேட்க என்னும் காலை நிகழ்ச்சி. தினந்தோறும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை அதிகாலை பொழுது கேட்டால் நாள்தோறும் நலமாக இருக்கலாம் என்பது என் அனுபவம். இந்த நிகழ்ச்சியை நம் வானொலி மூலம் நான் பலமுறை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டும் மகிழ்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்துவதற்காக பல அறிவுசார் நூல்களை படித்தும் வியந்திருக்கிறேன். இணைத்தானும் நல்லவை கேட்க எனும் நிகழ்ச்சியை நம் வானொலிக்காக நான் வழங்கும் போதெல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமந்திரத்தின் பாடல் வரிதான் நினைவுக்கு வரும். காரணம், நாம் பெற்ற ஞானப் பேரின்பம் நமக்கு மட்டும் பயன் தந்தால் போதாது, நம் வானொலியின் நேயர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கமே. இந்த நிகழ்ச்சி முன்பு நம் வானொலியில் சான்றோர் சிந்தனை என்னும் தலைப்பில் ஒளிபரப்பானது என்பதை நினைவூட்டி மகிழ்கின்றேன். இலக்கியத்தில் உள்ள நயங்களையும் நுட்பங்களையும் நேயர்களிடம் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சி இலக்கிய உலா என்னும் நம் வானொலி நிகழ்ச்சி. இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கியதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சை நெகிழச் செய்யும் நம் வானொலியின் மற்றொரு நிகழ்ச்சி விருந்தினர் விருப்பம். என்னை போன்ற நேயர்களை விருந்தினராக உபசரித்து அந்த விருந்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்றது என்றும் என் நெஞ்சை விட்டு நீங்காத ஒன்றாகும். வானொலி தினம், உலக சுகாதார தினம், சர்வதேச மகளிர் தினம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பயனுள்ள கருத்துக்களை நேயர்களுக்கு பகிரும் நல்ல வாய்ப்பையும் நம் வானொலி எனக்கு வழங்கியிருக்கிறது. இவை போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு தந்த நம் அகில இந்திய வானொலியை என் தந்தை தாயை போற்றுவது போல் போற்றி மகிழ்கின்றேன். நம் அகில இந்திய வானொலி எனக்கு நல்ல நண்பனாய், நல்ல ஆசிரியராய், நல்ல வழிகாட்டியாய் இருந்திருக்கின்றது. இந்த வானொலிக்கு வயதோ 90. 90 வயதான இந்த வானொலி இன்னும் பல நூறு ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்யும். வாழ்க அகில இந்திய வானொலி, வளர்க அதன் சேவை.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி கே மூவேந்தன், நிகழ்ச்சி அமைப்பு RP பரிமளாதேவி அவர்கள், படைப்பு மதுரை வானொலி.
2: நேரம் பகல் 2:29.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட்.

0: திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் பகல் 2:30. வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது தெம்மாங்கு பாடல்கள். தெம்மாங்கு பாடல்கள் வரிசையில இன்றைக்கு பேருந்துல பயணம் செய்யக்கூடிய பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போறீங்க.

இப்போ விடுமுறை காலம் வேறு, நிறைய பயணங்களில் இருப்பீங்க மக்கள் இல்லையா. இந்த பேருந்து பயணம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான விஷயம்தான். அதுலேயும் அந்த ஜன்னல் சீட்டில் உட்கார்றது அப்படின்னாலே நமக்கு ஒரு தனி ஆனந்தம் தான். அப்படியே காற்று வாங்கிக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த பேருந்து பயணம் அப்படின்றது நமக்கு ஒரு அலாதியான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட பேருந்தில் பயணிக்கக்கூடிய பாடல்களை தான் இன்றைக்கு நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிக்க போகிறீங்க.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பேருந்துல நம்ம பயணிச்சுட்டு இருக்க இந்த நேரத்துல 2:36 ஆயிட்டு இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்துல இருந்து பரத்வாஜுடைய இசையில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தெமாங்க பாடல்களாக கேட்டு கொண்டிருக்கிறோம். பேருந்தில் பயணம் செய்யும் பாடல்களை நம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வரும் பாடல் சுந்தர பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 2:46 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இது தெம்மங்கு பாடல்கள். வரிசையில அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, அட்டகத்தி திரைப்படத்துல இருந்து.

0: நேரம் பகல் 2:50.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: பேருந்தில் பயணம் செய்த பாடல்களை கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேர்களே.

11:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் 8 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கக்கதாசம் 6 சென்டிமீட்டர், மதக்கொண்டப்பள்ளி, தளிக்கொத்தனூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், பள்ளிக்கொண்டா, கனியம்பாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடியாத்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டப்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் வடப்புதுப்பட்டு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, போச்சம்பள்ளி, ஊத்து, நாலுமுக்கு, வாணியம்பாடி, தென்கனிக்கோட்டை, ராணிப்பேட்டை, காக்காச்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 42.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை தருமபுரி, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கரூர், மதுரை, திருவள்ளூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. ஈரோடு, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் வானிலை நிலவும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: செய்ய சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் ரபின் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஹஜ் புனித யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட செயல்முறை கிடங்குகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டி அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை 5 புதிய தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் மெல்ல வரும் பாட்டு. இனி வரும் நேரம் இதமான இசையோடு என்ன செய்ய ராகங்கள், இனிமையான பாடல்கள் இதயத்தை வருட வருகிறது. இன்றைய மெல்ல வரும் பாட்டு மெல்லிசை கீதங்களோடு

கேட்டு ரசித்த பாடல் தேவாவின் இசையில் கலைக்குமார் வருகையில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து. பாடல்கள் மெல்ல வரும் பாட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-இல் வரும் பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பா விஜய் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் நீ வருவாய் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: கேட்கும் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். மெல்ல பெறும் பாட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வரும் பாடல் இசை ராஜ்குமார் இசையில், ஹரிஹரன் குரலில், சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து.

இசைவரிடம் இனிய கீதங்களோடு நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் மெல்ல வரும் பாட்டு. வரும் பாடல் வித்யாசாகர் இசையில், ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரல்களில். வைரமுத்து வரிகளில் நிலாவை வா திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனவரசிக்கும் ராகங்களோடு நமது மதுரை எஃப்எம் 93.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் மெல்ல வரும் பாட்டு. வரும் பாடல் பரத்வாஜ் இசையில், வைரமுத்து வரிகளில், கே சித்ரா குரலில், அமர்கலம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இளையராஜா இசையில் பழனி பாரதி வரிகளில் ஹரிஹரன் குரலில் மனசல்லாம் திரைப்படத்திலிருந்து.
2: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.

6 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்து வரையில், ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில். ரட்சகன் திரைப்படத்திலிருந்து.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: GRP Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நினைக்கவும் கேட்கவும் இதமான பாடல்களோடு மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். தேவாவின் இசையில் ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரல்களில் ஆஹா திரைப்படத்திலிருந்து.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இதமாய் வருடம் தென்றலாக மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வரும் பாடல் சிற்பியின் இசையில் பா விஜய் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இதமான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். ஹரிஹரன் மற்றும் பவதரணி குரல்களில்

0: வைக்கிறேன்.
1: இதமான இசையோடு இன்னிசை ராகங்கள் இனிமையான பாடல்களாக இதயத்தை வருடி சென்றது இன்றைய மெல்லவரும் பாட்டு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. ஆகாஷ்வாணி மதுரையகம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

அது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது எல்லை பாதுகாப்பு படையினர் சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஹஜ் புனித யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட செயல்முறை கிடங்குகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப. வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை 5 புதிய தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திரு ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னு.
4: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி.
6: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
8: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பரபரப்பான இந்த மாலை நேரத்துல நேயர்கள் ரொம்பவே உற்சாகமா விளையாட காத்துட்டே இருப்பீங்க. ஆட்டக்களம்
9: ஆரம்பிச்சுட்டாங்க.
1: ஆட்டக்களம் நிகழ்ச்சியில நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25-30-170 அறிமுக நேயர்களும், 25-30-171 மற்ற எல்லா நேயர்களும் வரலாம். 0452 என்ற

0: முன்னிணைப்பை தொட்டு உங்களோட விளையாட காத்துட்டே இருக்கோம். நான் சுபத்ரா தேவி,
1: கோகுலரசி.
0: சரி கோகுலரசி, நம்ம சொல்லிட்டோம் விளையாட வரலாம் அப்படின்னு. சரி, ஆனா என்ன கேம் அதெல்லாம் நம்ம இன்னும் சொல்லலாம்.
1: ஆமா, என்ன விளையாட போறோம், அதுக்கான விதிமுறைகள் இருக்கா, அதெல்லாம் சொல்லிடலாம்.
0: கண்டிப்பா இருக்கு. அதாவது நேயர்களுக்கு வந்து விருப்ப பாடல்கள் நம்ம கொடுக்க போறது இல்ல.
1: சரி,
0: சரியா, நிறைய நேயர்கள் பங்கேற்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு
1: எல்லாருக்கும் சேர்த்து பரிசு பாடலாம்
0: அந்த மாதிரி நம்மளே பண்பலை பாடல் கொடுக்க போறோம். அந்த மாதிரி ஒரு கணக்குல போயிட்டு பழமொழிகள், சொலவடைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம பாதி சொல்லுவோம், மீதி உள்ளத வந்து அவங்க சொல்லணும், நேயர்கள் வந்து சொல்லணும். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் விளையாடி காமிச்சோம்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியா. இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லிடுறீங்களா?
1: கேளுங்களேன், ட்ரை பண்றேன்.
0: முயற்சி செய்யுங்க. விளையும் பயிர்
1: முளையிலே தெரியும்.
0: ரொம்ப சிம்பிள் இல்லையா?
1: இதே மாதிரிதான் முதல் பாதி.
2: கிளம்புங்க,
1: இப்பதானே வந்திருக்கோம். இன்னும் ஒரு மணி நேரம் போகிறோம், கிளம்பிடலாம். ஆட்டுக்கிழமைக்காக எல்லாருமே நல்ல உற்சாகத்தோட காத்துட்டே இருப்பாங்க நம்ம நேயர்களும். இப்ப நம்ம
0: முதலாவதா இனிப்பில் இனியும் நேயர்
1: வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து?
3: காசிமா. என் குறித்து குருபக்தி நடந்துட்டு இருக்கு, அதுலயே உங்களை பேசுறது சந்தோஷம்.
0: காசிமா நய்யா வணக்கம். விளையாட்டு கேட்டீங்களா?
3: கேட்டேன்.
1: நீங்க தயாரா இருக்கீங்களா?
0: அந்த மாதிரி தான், நாங்க ஒரு பழமொழி சொல்லுவோம், நீங்க வந்து அதை மீதியை ஃபில் பண்ணி சொல்லிரணும், சரிங்களா?
3: சரியா, சரியா.
0: ஆழம் தெரியாமல்
3: நாளை விடாதே.
0: ஆஹா, அவ்வளவுதான்
1: சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். முதல் நேயரே அழகா சொல்லிட்டாங்க. இப்போ இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இணைப்பில் இணையும் நேயர்
1: வருக. வணக்கம்.
4: மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி சிறுதேவி குமரன், எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நலமா இருக்க அனைவருமே.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்களும் நல்லா இருக்கோம் மேடம்.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: கேட்டுக்கிட்டே இருக்கேன் மேடம்.
0: உங்களுக்கான பழமொழி கேட்டுலாமா?
4: கேளுங்க மேடம், தெரிஞ்சா சொல்றேன்.
1: தெரிஞ்சா சொல்றீங்க, முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா
0: முடியும். ஈஸியா தானே கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அகத்தின் அழகு
4: முகத்தில் தெரியும்.
0: அவ்வளவுதானே,
1: டக்குன்னு சொல்லிட்டீங்க,
0: சூப்பரா சொல்லிட்டீங்க.
1: வாழ்த்துக்கள். நன்றி இணைப்பில் வந்ததற்கு. ஆட்டக்கலம் கேட்டுட்டு இருக்கோம். 4:07:40
0: அடுத்த நேயர்
5: அனைவருக்கும்
0: பரபரப்பா இருக்கே. யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
0: சுதாமா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
6: இருக்கீங்களா?
0: உங்களுக்கான பழமொழி சொல்லிடலாமா?
1: தயாரா இருக்கீங்களா? கேக்கலாமா? கழுதைக்கு தெரியுமா? எல்லாருமே இருக்கு.
0: அடுத்து கொஞ்சம் கஷ்டமா கேட்போம் இல்லையா?
1: எப்படினாலும்
0: கண்டுபிடிச்சிருவாங்க.
1: சரிங்களா?
0: பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
2: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரமாலை 4:15. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேலா.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன்கோ.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: நேரம் 4:16 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நேயர்கள் ரொம்பவே உற்சாகமா விறுவிறுப்பா விளையாடிட்டே இருக்கீங்க. ஆட்டக்களம் நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170 அறிமுக நேயர்களும், 25:30, 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு இன்னைக்கு

0: என்ன விளையாடிட்டு இருக்கோம் கோகுல் அரிசி சொல்லுங்க.
1: அதாவது முதல் பாதை நம்ம சொல்லுவோம், இரண்டாவது பாதையை நம்ம சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு நேர்கள் வந்து ஈஸியா எளிமையா கண்டுபிடிச்சிடறாங்க, வெற்றியும் பெற்றுறாங்க. இப்ப அதே மாதிரியே எல்லாருமே சொல்லிடுவாங்க
0: நம்மளாம். சரி, பழமொழிகள் சொலவடைகள், அதாவது ரெண்டுக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா. சொலவடைகள் வந்து பேச்சு வழக்குல, அதாவது கிராமப்புறத்துல வந்துட்டு அந்த மக்கள் அவங்களோட வேலைகள், விலங்குகள், இயற்கை இதெல்லாமே உண்மையா வச்சு பேச்சு வழக்குல பேசுவாங்க. ஆனா பழமொழி அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலும் அது தூய தமிழ்லதான் இருக்கும், தூய தமிழ்ல இருக்கும். அது மாதிரி பொருட்செறிவு மிகுந்து நிறைய இருக்கும். கருத்துக்களை சுருக்கமா சொல்லக்கூடிய முதுமொழி அப்படின்னே சொல்லலாம். சோ ரெண்டுக்குமே வேறுபாடு இருக்கு.
1: சரி,
0: ஆமால,
1: சூப்பர்.
0: அதனால இப்ப பழமொழி சொல்லும் போது நேயர்கள் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. சொலவடைகள்
1: சொன்னபோது சொலவடைகள் வருது அப்படின்னு
0: சொல்ல ரெண்டு நம்ம கலந்தே சொல்லுவோம். சரி, அடுத்து வர நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுலாமா.
1: வருக வணக்கம்.
0: என்ன கேக்கலாம் நீங்களே சொல்லுங்க, உங்க சாய்ஸ்ல விட்டுறோம். அடைமலை விட்டாலும்
1: இங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு, இங்கயோ நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அது, என்ன அது, என்ன அது, அப்படித்தான யோசிக்கிறீங்க?
0: கண்டுபிடிச்சீங்களா? இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்களம். இப்போ இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்
1: வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: உக்கிரபாண்டியன்
0: ஐயா.
1: புதுசா நீங்களே உருவாக்கி இருக்கீங்களா?
0: அவங்களா உருவாக்கி இருக்காங்க.
1: இனிமே சொலவடையில சேர்த்துக்கலாம்.
0: அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: வணக்கம்.
0: அப்படியே
1: முடிச்சிருங்க. இன்னும் ரெண்டு வார்த்தை தாங்கட்டு. ஐந்து பெற்றால் அவ்வளவுதான், வந்துருச்சு வந்துருச்சு. பக்கத்துல வேற யாராவது தொலைக்கி ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது.
0: ஃபேமிலியா சேர்ந்து முயற்சி பண்றாங்க.
1: எத்தனை பேர் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தீங்க?
3: முன்னத்தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன்.
1: அதாவது ஒரு குழுவா சேர்ந்து செயல்பட்டு இருக்கீங்க அப்படிதானே? ஒரு ஆளு தானே? ஒரு ஆளே நமக்கு ஒரு குழுவுக்கு சமம். நன்றி மா, வாழ்த்துக்கள். சரியா
0: சொல்லிட்டு இப்ப இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்மா.
4: வணக்கம். யார் இங்கிருந்து? அனந்தநாயகி.
0: அனந்தநாயகி அம்மா, உங்களுக்கான சொல்லவடை கேட்கலாமா? சொப்பனத்தில் கண்ட அரிசி.
4: சொப்பனத்தில் கண்ட அரிசி.
1: அதுக்கப்புறம் நீங்க தான் முடிக்கணும்.
4: சொப்பனத்தில் அரிசி பத்தி போக்காதா?
0: கொஞ்சம் கரெக்டா வந்துட்டீங்க அப்படியே சொல்லிருங்க.
4: சொப்பனத்தில் கண்ட
0: அத வச்சு நம்ம நிஜமாவே என்ன பண்ண முடியும்? என்னதுமா சொல்லுங்க.

0: கரிமலை விட்டாலும் செடிமலை விடாது.
1: ஆஹா, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, டக்கு டக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஓகே, இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.

0: போலீஸ் நார்மல் பர்சனா? நீ மாமானு கூப்பிட போலீஸ் உங்க அக்கா பர்சனா?
1: காத்து நிற்க ரோட்டில் மேடு உனக்கு உயிர் மேல
0: ஆசை இருந்தா

0: 26 நிமிடத்தில் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். உஷாமான பாடல்களோட விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு ஆட்டக்களம். இன்றைக்கி ஆட்டக்களத்தில் வந்து பழமொழிகள் சொல்லவடைகள் நம்ம நேர்கள் எல்லாருமே நம்ம உற்சாகமாக பங்கேற்று சரியாக கண்டுபிடிச்சி அப்படியே பரிசல் பாடல் எல்லாருக்கும் சேர்த்து பண்பலை பாடல் நம்ம வாங்கிட்டு இருக்கோம்.
1: இப்போ சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வந்தாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க, அதை எப்படி தடுக்கிறீங்க மட்டும் வாட்ச் பண்ணுங்க.
0: நேர்கள் வந்து நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நாங்க சொல்றதுக்கு ரெடி. அந்த அளவுக்கு
2: கேளுங்க, நாங்க டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
0: அந்த வரிசையில காத்துட்டக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்,
0: தயாரா இருக்கீங்களா நீங்க சொல்றதுக்கு?
2: ஐயா உங்க பேர் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க.
3: சரிங்கய்யா,
2: உங்களுக்கான சொலவடை பழமொழி கேட்டலாமா? பழமொழியை கேட்டுறவா? சரி, உங்களுக்காக எளிமையா கேக்குறேன். சுவர் இருந்தால்தான், சுவர் இருந்தால்தான், நீங்க தான் சொல்லணும் மீதிய.
0: ரொம்ப ஈஸியானது, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க.
2: அடிக்கடி கேட்கிற பழமொழி தான் இது.
0: நிறைய இடத்துக்கு உதாரணமா கூட சொல்லுவாங்க. பாத்தீங்களா, நம்ம கேட்காமலே எவ்வளவு குழு கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு.
2: ஐயா இணைப்புல இருக்கீங்களா?
0: சூப்பர்
2: சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சீங்க ஜெய்சிங்கன் சொல்லிட்டு. இப்ப இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்
0: வருக, வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் ரொம்ப உற்சாகமா கேட்டுட்டே இருக்கீங்க ஆட்டக்களம். இப்போ இணைப்பில் இணையக்கூடிய நேயர்
0: வருக, வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம். ஜெயகுந்தபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
2: பாலசுப்ரமணியம் ஐயா மாலை வணக்கம். சரி, உங்களுக்கான பழமொழி கேட்டலாமா?
0: உங்களுக்கானது ஈஸியா தான். குறைகுடம்
4: தழும்பாது.
0: இன்னும் வேற மாதிரி சொல்லலாமே,
2: கூத்தாடும் தழும்பும். சரி, ஓகே,
0: நன்றி.
2: நிறைகுடம் கண்டுபிடிச்சீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் ரொம்பவே விறுவிறுப்பா கேட்டுட்டே இருக்கீங்க ஆட்டக்களம். நேரம் மாலை 4:30 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லன ஒரு ஏசி மேலா.
5: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்க.

0: 4:33 கேட்டுருக்கோம் ஆட்டக்கலம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இன்னைக்கு ஆட்டக்கலம்ல நல்ல நேயர்கள் வந்து நல்லா முயற்சி பண்றாங்க, சரியா கண்டுபிடிச்சாங்க, உற்சாகமா ரொம்ப ஆர்வம் பங்கேற்கிறாங்க இல்லையா?
1: கண்டிப்பா ரொம்ப நிறையவே பதில்களை சரியா சொல்லிட்டு
0: இன்னொரு முறை நம்ம போன் நம்பர் கூட சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம். புதுசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா நேயர்கள், அவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை எண்கள் சொல்றோம், குறிச்சு வச்சுட்டு கால் பண்ணுங்க.
0: 25:30 170 அறிமுக நேயர்களுக்கு, 25:30 171 அனைத்து நேயர்களும் பேசலாம். 0452 முன்னணி போடுவாங்க. அட்டகலம் நிகழ்ச்சிக்கு இப்ப காத்துக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
2: பண்பலைக்கும் மதுரை பண்பலைக்கும் இனிய மாலை வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டத்துல யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன்.
1: யமனேஸ்வரத்துல இருந்து சுமதி அம்மா,
2: நிலையெல்லாம் நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கோம் மேடம். நிகழ்ச்சி ரொம்ப ஜாலியா சிறப்பா போயிட்டு இருக்கு எல்லா நிகழ்ச்சிகளுமே.
1: நல்லதுங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க சரிங்களா?
2: நிகழ்ச்சி மதுரை பண்பலைக்கு வாழ்த்துகள்.
1: நன்றிமா நன்றிமா, நல்லது. சரி, உங்களுக்கான பழமொழி கேட்டுலாமா?
0: தயாரா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க மேடம், தயாரா இருக்கு.
1: 1000 கலம் நெல்லுக்கு இது சொலவடை.
2: ஊருடன்
1: பகைக்கின் ஊரோட பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும்? ஊருடன் பகைக்கின் இது பழமொழி. உங்களுக்காக தான் ஈஸியா கேட்டேன். அருமையா முயற்சி பண்ணீங்கம்மா, நன்றி.
0: காத்துக்கூடிய அடுத்த நேயர் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். 4:35 35 இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
1: செந்தில் முருகன் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான பழமொழி சொல்லலாமா?
0: வானொலி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்களேன் பின்னாடி, இல்ல வானொலி விட்டு கொஞ்சம் நீங்க தள்ளி வந்துட்டீங்கன்னா நீங்க பேசுறது தெளிவா கேக்கும்.
1: வந்துட்டீங்களா? கேக்கலாமா? சரி, வந்துட்டீங்க, அதுக்காகவே உங்களுக்கு ஈஸியா ஒன்னு கேட்டுடலாமா? இல்ல இன்னும் சத்தம்

0: கேட்டுட்டே இருக்கே? ஆ, இப்போ ஓகே. காற்றுள்ள போதே
1: சுற்றிக்கொள்.
0: ஆ, ஈஸியாக சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர்,
2: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணையும் அடுத்த நேயர்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யார் இங்கிருந்து சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னன்னு தெரியல, அவங்களோட இணைப்பு. இப்போ 4:46 ஆச்சு ஆட்டக்கலம் நிகழ்ச்சி.
0: சரி கோகுலரசி, சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம என்ன தலைப்பே சொல்லலையே.
2: நேயர்கள் வந்து நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாதி மீதி
0: மீதி பாதி,
2: அதேதான், பாதி மீதி மீதி பாதி. நல்லா இருக்கா?
0: நம்ம சொல்றோம், மீதி அவங்க சொல்றாங்க, அதனால இதே வச்சுக்கோங்க தலைப்பா.
2: நிச்சயமா.
0: சரி, இப்போ இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்
2: வருக. வணக்கம்,
3: நீங்க மாலை. வணக்கம்மா.
2: யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
4: நினைக்கிறேன்
0: அப்படி எங்களுக்கும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும்.
2: நல்லா இருக்கும். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் இங்க இருந்து?
0: பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, எங்க இருந்துமா பேசுறீங்க?
5: செல்லூர்.
2: கேட்கலாமா?
5: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான சொலவடை கேக்கட்டா? இது ஆல்ரெடி கேட்டதுதான். காவடிப்பாரம்
5: இறக்கி வச்சா தீரும்.
0: இறக்கி வச்சா தீரும், அது இன்னும் வேற விதமா சொல்லணும்னா? வேற ஏதாவது கேக்கட்டா? சரி, அவங்களுக்கு கேட்டேன்ல அதே உங்களுக்கு கேக்குறேன். ஊருடன் பகைக்கின் பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும்? ஊருடன் பகைக்கின் குடும்பம் ரெண்டாகுமா? இன்னும் கொஞ்சம் முயற்சி வேற மாதிரி
5: சொல்லுங்களேன்.
0: உங்களுக்காக லேசா ஒண்ணு கேட்டுட்டா, யானைக்கும் சொல்லுங்க.
2: சொல்லிட்டீங்க,
0: ஜெயிக்க வச்சாச்சு இல்லையா?
2: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி.
0: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட், சேலம்.
0: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: நேரம் 4:46 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் ரொம்ப சூப்பரா விளையாடிட்டே இருக்கீங்க. ஆட்டக்களம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இப்போ இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
7: வணக்கம்.

0: வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் யா, சொல்லுங்க, உங்களுக்கான பழமொழி கேட்டுடலாமா? உங்களுக்கானது, அரசன் அன்று கொள்வான்
1: தெய்வம் என்று கொள்ளும்.
2: நன்றி.
0: காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் ஆட்டக்குளம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
3: உங்கள் இருவருக்கும் வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
2: விஜயலட்சுமி அம்மா, உங்களுக்கான பழமொழி கேட்டுலாமா?
0: கல்விக்கரையில
2: நீங்க தான் சொல்லணும். அதுக்கடுத்து மீதி பாதி, பாதி மீதியை வந்து நீங்க தான் சொல்லணும்.
0: படிப்பு சொல்றோம்.
2: சரிங்கம்மா, ஒண்ணுக்கு அழகா பதில் சொல்லிட்டீங்க, சூப்பரா. சரிங்களா,
4: ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா.
0: நன்றிமா இணைப்பில் வந்ததற்கு. இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகஹெர்ட்ஸில் ஆட்டக்கலம் நிகழ்ச்சிக்கு வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யாருமா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கான கேட்டுடலாமா? சொலவடை, பழமொழி, என்ன கேட்கலாம்? பழமொழி தான் வேணுமா? என்ன இடையில ஏதோ 5 ரூபாய் 5 ரூபாய்? சரிங்கம்மா, சரிங்கம்மா. கடையில இருந்து எஃப்எம் கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? சரி, உங்களுக்கான பழமொழி கேட்டுடலாமா? ஒன்று பட்டால்
3: உண்டு வாழ்வு.
2: ஆஹா, சூப்பரா சொல்லிட்டீங்களே.
0: நன்றி வந்ததற்கு.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்
0: வருக. வணக்கம்.
2: அழகா சொல்லி
5: முடிக்கிறதுக்குள்ள
2: எளிமையாவே கேக்குறேன், சொல்லிடுறீங்களா? நோயற்ற வாழ்வே இணையக்கூடிய அடுத்த நேயர்,
0: அதாவது பாதி மீதி மீதி பாதி அப்படிங்கறதுல பங்கேற்று டக்குன்னு சொல்லிடுறாங்க. அதாவது முதல் தடவை சொல்ல ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு முடிச்சு ஆன்சர் சொல்லிடுறாங்க.
2: பழமொழிகள்லாம் ஈஸியா சொல்லிட்டாங்க இல்லையா கோகுலரசி?
0: இப்ப இனியும் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கிருந்து? தயாராகிங்களாமா? கேட்கலாமா? பந்திக்கு முந்து, பந்திக்கு முந்து பந்தி சாப்பிடுவாங்களையா?
2: பந்தி, பந்தி சாப்பாடு போடுவாங்கல்ல, பந்தி நடக்கும்ல.
0: திரும்ப சொல்லுங்க.
2: உங்களோட வானொலியோட ஒளியளவை குறைச்சிங்கன்னா தான் உங்களுக்கும் நல்லா கேட்கும், எங்களுக்கும் நல்லா கேட்கும் இல்லைங்களா?
3: ஆனா
2: நீங்க என்னத்த வேணாலும் சொல்லுங்க.
0: சரியா கண்டிப்பா அடுத்த முறை வரும்போது வானொலியோட ஒளி அளவை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. நன்றி இணைப்பில் வந்ததற்கு. காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இந்த மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருந்து மாறன் பேசுறேன்.
2: மாறன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
4: பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துப்பாவை கூட பாக்கலங்க.
2: குட்டி மனுஷர் மாதிரி இருக்கு. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க சரிங்களா? சரி, இப்ப பழமொழி உங்களுக்கானது சொல்லலாமா? தயாரா இருக்கீங்களா? சரி, ஒன்று பட்டால் நீங்க தான் மீதியை சொல்லணும்.

0: ஒற்றுமையோட வாழ்ந்தா என்ன? ஆ அதுதான், மீதிய சொல்லுங்க.
1: மறுபடியும்
0: முயற்சி பண்ணுங்க. ஒன்றுபட்டால்
2: நன்றி. நன்றி இணைப்பில் வந்ததற்கு. ஆடகளம் கேட்டுட்டு இருக்கோம். 4:51:35 ஆயாச்சு. கத்தட்டக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: உங்களுக்காகவே ஒரு நிகழ்ச்சி இருக்குதானே? தினமும் 8:05 பட்டாம்பூச்சிகள் இதே எண்களை தொட்டு அந்த நிகழ்ச்சியிலும் பேசுங்க, சரிங்களா?
2: சரி, உங்களுக்கான பழமொழி தயாரா இருக்கு, கேக்குறீங்களா? சொல்ல தயாரா இருக்கீங்களா?
0: கேட்டுலாமா? ஆதிகேசவன் தயாரா இருக்கீங்களா?
2: ஆதிசேஷன். கல்வி கரையில கவனிச்சீங்களா? சொல்லிடலாமா?
0: சரி, உங்களுக்காக எளிமையா கேக்கட்டா? இணைப்புல இருக்கீங்களா? ஆணை வரும்
2: முதல் பாதியவே நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்ல வந்தாங்க.
0: ஆமா, இல்ல அதோட கரெக்டா சொல்லிட்டாங்க. சூப்பரா
2: கண்டுபிடிச்சாங்க. நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இப்ப இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம். சந்திரசேகர்.
2: தயாரா இருக்கீங்களா? கேக்கலாமா?
3: ரெடியா இருக்கேன் மேம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை பாப்போம். நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க?
2: சரி, இப்ப எது சொன்னாலும் நீங்க சொல்லிடுவீங்க அப்படின்னு
0: கேக்கலாமா? குத்துக்கல்லுக்கு என்ன? கிராமப்புறங்கள்ல
3: வந்துட்டீங்க.
0: எளிமையா கேக்கட்டா? நான் கேட்டதானே புரியல உங்களுக்கு, அப்படிதானே?
3: ஆமா மேம், சொல்ல வடையா இருக்கு, அதனால புரியல.
0: அதனால புரியல.
4: கணப்பா கணப்பா, அந்த வடையலாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப
0: சரி, கச்சது கையளவு,
3: கல்லாதது
0: உலகளவு. இதையும் சொல்லிட்டீங்களே.
2: நன்றி.
0: சூப்பர் சூப்பர், அருமையா முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். சரி, இப்ப நான் சொன்னேன் இல்ல குத்துக்கல்லுக்கு
2: என்ன,
0: கம்ப்ளீட் பண்ணிடுவா?
2: சொல்லிருங்களே, கேட்டுருவோம்.
0: குளிரா வெயிலா?
2: குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா? குளிர் வந்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும், வெயில் வந்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும்.
0: சொல்லுவாங்களே, குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்க அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா கிராமப்புறங்கள்ல. அதுதான் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இணைப்பில் இணையும் நேயர்
2: வருக. வணக்கம். யார் இங்கிருந்து?
0: அவப்பொழுது வீணா பொழுது போக்குறதுலயும் இது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? அவப்பொழுது போக்குவதிலும் அப்படியே ரைமிங்கா வரும். சரி, வேற கேக்கட்டா உங்களுக்காக? இது தெரியல. சரி, உண்டு கொளுத்தால் உங்களுக்காக தான் ஈஸியா இன்னொன்னு கேட்டேன். அது வலைக்குள்ள இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக க்ளூவும் சொல்லியாச்சு. அருமை அருமை, ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா. சரி, அதை கரெக்டா சொல்லிருங்க பாப்போம்.

0: வண்டு தானே.
1: வண்டா
2: க்வெஸ்டினா கேக்குறீங்களா?
1: இவ்ளோ க்ளூ கொடுத்தோம், நான் கரெக்ட்டா சொல்றேன் பாருங்களே. உண்டு கொளுத்தால் எது வலையில இருக்காது அப்படினு சொல்லுவாங்க. கரெக்ட்டா வந்துட்டீங்க. வண்டு இல்ல நண்டு, சரிங்களா? ஓகே, அழகா முயற்சி பண்ணி பதில சொல்லல. சரி ஓகே, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலின் 100.3
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் வந்து நம்ம ஆட்டக்கலாம் உற்சாகமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. நம்ம நேர்கள் எல்லாருமே நல்லா உற்சாகத்தோட பங்கேற்று
1: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவுக்கே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
2: நிச்சயமாக பங்கேற்ற பங்கேற்க முயற்சி செய்த
1: மற்றும் கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் சுபத்ரா தேவி,
2: கோகுலரசி.
1: நன்றி நேயர்களே,
2: மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேகதாது அணை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் எல்லை பாதுகாப்பு படையினரின் சிறப்பான செயல்பாடு பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார்.

சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் சென்னையில் ஆய்வு செய்தார். கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாதது விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 5:03. இனிய மாலை வணக்கம் நேர்களே. இனிய மாலை நேரத்தில் பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரமாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம்

பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் மாலை 5:09. செவி நுழைந்து இதயம் வருடும் இனிய பாடல்களாய் காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் செல்லக்கண்ணர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை நேரத்தின் இனிய தென்றலாய், இனிய தென்றல் கொஞ்சம் வேகமான தென்றலா வீசிட்டே இருக்கு. இந்த நேரத்துல கொஞ்சம் துள்ளலான பாடல்களா கேட்டுட்டே இருக்கும் இல்லையா மாலை தென்றல் நிகழ்ச்சியில. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் மாலை 5:20 ஆயிட்டிருக்க. இந்த நேரத்துல மாலை தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பரம்பரை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் வீரா திரைப்படத்திலிருந்து பாடல் மனோ சித்ரா ஆகியோரின் குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 5:32 ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க மாலை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் என்ன சமச்சான் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோரின் குரலில் பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10 மணிக்கு
1: பூந்தேனில் கலந்து பொன்மண்டு எழுந்து
0: இதயம் வருடும் பாடல்களாக
1: கொட்டுகிற

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ராசி திரைப்படத்திலிருந்து பாடல், உன்னிகிருஷ்ணன், சித்ரா ஆகியோரின் குரலில்.

நேரம் 5:42 ஆயிற்றுக்கு. இந்த நேரத்தில் தேநீர் கோப்பையுடன் வானொலி கேட்கும் அலாதியான இந்த தருணத்தில் நேயர்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க மாலை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். உதித் நாராயணன், சாதனா சர்கம் ஆகியோரின் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கர்ணா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கவிருக்கும் ஐ லவ் இந்தியா திரைப்பட பாடலுடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய மாலைத்தன்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:01, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் மே மாதம் 30ஆம் தேதி அன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற உள்ளது. மதுரை சிம்மக்கல் தெருவில் அமைந்துள்ள சக்திவேல் முருகன் கோவிலில் வைகாசி விசாக விழா மே 30-31 தேதிகளில் நடைபெறும்.

உள்ளது. விழாவை முன்னிட்டு சிம்மக்கல் சக்திவேல் முருகன் கோவிலிலிருந்து புறப்பட்டு அனுமார் கோயில் படித்துறையில் பால்குடம் கட்டி புறப்பட்டு சிம்மக்கல் சந்தன மாரியம்மன் கோயிலை வலம் வந்து வடக்கு வெளி வீதி கீழமாசி வீதி வழியாக திருப்பரங்குன்றம் சென்று அபிஷேகமும் மே 31 அபிஷேக ஆராதனையும் நடைபெற உள்ளது. மதுரை தெற்கு மாரட் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் நாளை 28 மே 27 9 திருவிழாவை முன்னிட்டு திருப்பல்லக்கில் ஸ்ரீ பராசக்தி அம்மன் அலங்காரத்துடன் எழுந்தருளவுள்ளது. அதைத் தொடர்ந்து மாலை வேளையில் அரவான் பூஜை சிம்ம வாகனம் ஸ்ரீ காளியம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளவுள்ளது.

தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுவதை ஒட்டிய அறிவிப்பு. மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இம்மாதம் அதாவது மே மாதம் 29ஆம் தேதி வரும் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இம்முகாமில் தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்றுவிக்கப்படும் எலக்ட்ரானிக் மெக்கானிக், டெக்னிக்கல் மெக்கானிக், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட், காஸ்மெட்டாலஜி, சூயிங் டெக்னாலஜி ஆகிய தொழிற்பிரிவுகளுக்கு கலந்தாய்வு மூலம் சேர்க்கை மேற்கொள்ள மே மாதம் 16 தொடங்கி ஜூன் மாதம் 3 வரை ஆன்லைனில் நடைபெறவுள்ளது. விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள இணையதள முகவரி www.skilltraining.tn.gov.in. இந்த முகவரியில் சென்று மேலும் தகவல்கள் தெரிந்து கொண்டு வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நேயர்கள், இதுவரை கேட்டது சேவை செய்திகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை. இனி தொடர்ந்து கேட்கவிருப்பது இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாய் நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல் 6:45 அந்திப்புகள், இரவு 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட்டு, இரவு 8:00 செய்தி அறிக்கையை தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள், செல்ல குழந்தைகளின் நேரமாக பட்டாம்பூச்சிகள் கேட்கலாம், அதைத் தொடர்ந்து 8:30 இளையோர் உலகம், இன்றைய இளையோர் உலகத்தில் ஆகாஷ்வாணி 90 வினாடி வினா போட்டி, பங்கேற்கிறார்கள் சௌராஷ்டிரா கல்லூரி மாணவர்கள், வினாடி வினா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் கிறிஸ் மாஸ்டர் நிக்கோலஸ் பிரான்சிஸ், நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் மாணவர்கள் காயத்ரி, ஆர் எஸ் கோபிகா, ஆதி சிவபாலன், குரு விக்னேஷ். 9:00 ஆங்கிலத்தின் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 மதுரை பண்பலை 103.3 காவிய கானங்களின் தொகுப்பாக தேனும் பாலும் கேட்கலாம், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இனிவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.

0: நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இராசவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்ப்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்ட

0: படி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசு நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே மேகதாது திட்டத்திற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரிகளும் குறை கூறியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாய கடன்களுக்கான நிவாரணம் சாகுபடி நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்றும் பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு ஏற்கும் வகையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த 3 உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக அளித்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். இந்நிலையில் ராஜினாமா செய்த அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகாவில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்

0: ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 27 முதல் மே 31 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப. வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலை அமைக்கும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பார்னியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் 4 பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் மாலை 6:40.
3: ஆகாஷ்வாணி நெஞ்சில் வாழும் அகிலத்தின் அனைத்து மூலைதனிலும் நேய உறவுகள் 90 கடந்தாலும் இளமையாய் என்றும் புதுமையாய்
4: காற்றிலே பாட்டு வரும் கனவுகள் சேர்ந்து வரும்
3: இரட்டிலிருந்து 150 இணரும் விரும்பும் கானங்கள் உவகையூட்டும் விருப்பகான நிகழ்ச்சிகள் ஊக்குவிக்கும் நேர்முக நிகழ்ச்சிகள் எண்ணங்களை எழுத்தாக்கிய எம் கடிதங்களை காற்றலைகளில் தூக்கி தின்ற

என்று சொல்லும் செய்திகளை செவிவழி சேர்த்து ஐயம் களைய மருத்துவ நிகழ்ச்சிகள் என ஒவ்வொரு கணமும் ஓங்கி ஒழிக்க மங்கா புகழுடன் என்றும் காற்றலைகளில் தவழும் நம் ஆகாஷவாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் மாலை 6:46. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது அந்தி பூக்கள். அந்தி சாயம் வேளையில் மனதிற்கு உற்சாகம் தரும் பாடல்களை காற்றலைகளில் இசைக்க வருகிறது அந்தி பூக்கள்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிப்பது அந்தி பூக்கள். மனதிற்கு உற்சாகம் தரும் பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வரும் பாடல் பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து பரத்வாஜுடைய இசையில பா விஜயுடைய வரிகள்ல.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து மணி சர்மாவுடைய சில வைரமுத்துடைய வரிகளில் பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 7:06. இதுவரை அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறிய நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேர்களே.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10 மணிக்கு
2: பூந்தேனி கலந்து பொன்வண்டு எழுந்து
1: இதயம் வருடும் பாடல்களாக
2: கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே
1: இடைக்கால மெட்டுகளாக இசைக்க காத்திருக்கிறது பட்டுச்சிறகு.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
4: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
3: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
4: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
3: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.

0: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
0: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
0: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
4: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
5: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
4: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
3: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
4: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
5: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
4: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
4: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
5: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
4: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
3: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
6: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நேரம் 7:09. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்களினி தொடர்ந்து கேட்கவிருப்பது மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக. அதைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.
8: அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராம்குமார்.
9: புவி வெப்பமாதலை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுப்பிக்கத்தக்க மின்சார ஆற்றலை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் சோலார் திட்டத்திற்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மத்திய அரசின் வீடுகளில் சோலார் மின் திட்டத்தின் கீழ் சோலார் பேனல் அமைக்க விரும்ப பயனாளிகளுக்கு மத்திய அரசு மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை வங்கிகள் மூலம் வழங்குகிறது. எனவே இத்திட்டம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு பெரும் பயனளிப்பதாகவும் உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் வீட்டின் உரிமையாளர்கள் 300 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை பெற முடியும். மக்கள் தங்கள் வீடுகளில் சோலார் மின்சார அமைப்புகளை நிறுவுவதற்கு நிதி உதவி, மானியம், இலவச மின்சாரம் என பல சலுகைகளையும் பெற முடியும். அரியலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் வீடுகளுக்கு சோலார் மின் திட்டம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வீடுகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கு வங்கிகள் மூலம் மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்குவதால் பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் சோலார் பேனல் அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். 5000 ரூபாய் வரை மின்கட்டணம் செலுத்திய நிலையில் இத்திட்டத்தின் மூலம் தற்பொழுது 350 ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்துவதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் தனஞ்சயன்.
10: இத்திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் அளவுள்ள மின்சார உற்பத்தி சேனல் சோலார் பேனலுடன் கூடிய மின் உற்பத்தி அலகை நான் நிறுவியுள்ளேன். இதில் குறிப்பாக நான் சோலார் இன்வெர்டருடன் ஹைபிரிட் இன்வெர்டர் என்ற லித்தியம் அயன் பேட்டரியும் சேர்த்து இணைத்துள்ளேன். இதனுக்கு அரசு மானியமாக ₹78,000 உடனடியாக என்னுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு 2 மாதமும் தோராயமாக 5000 வரை மின்சார கட்டணம் செலுத்தி வந்த நான் இப்போது வெறும் 350 ரூபாய் மட்டும் செலுத்தி நாட்டிற்கும் பலனளிக்கும் வகையில் எனக்கும் கட்டணத்தை குறைத்துள்ளதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
9: இத்திட்டத்தில் நமது பங்களிப்பு தொகையினை வங்கிகள் கடனாக வழங்குவது பெரும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார் ராஜா.
11: இந்த பிரதம மந்திரி சோலார் திட்டத்தில் எனக்கு 2025 கேள்விப்பட்டேன். செய்தித்தாள் விளம்பரத்தில் தான் நான் பார்த்தேன் இந்த விளம்பரத்தை. மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோடு தராங்கங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட

இது மாதிரி நான் வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்ட்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து நான் என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி மிக்சி கிரைண்டரு லைட்டு ஃபேன் எல்லாமே நான் சொல்ல

0: இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ நான் 3,500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி கிரைண்டரு, லைட்டு, ஃபேனு எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கோங்க.
1: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் வகையில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி அண்மையில் நடைபெற்றது. இப்போட்டியில் 8 வயது முதல் 45 வயது வரை உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள், சமூக ஆர்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மாறுதல் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் அரியலூர் ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் கூட்டுக்குழு ஆய்வு செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஸ்வர சாஸ்திரி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் பள்ளி வாகனங்களில் மாணவர்களின் இருக்கைகள், அவசர முதலுதவி பெட்டிகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் பின்புறம் உள்ள கேமரா செயல்பாடு மற்றும் சிசிடிவியின் செயல்பாடு, அவசர வழி மற்றும் வாகனங்களை இயக்குவதற்கான தரம் குறித்து பள்ளி வாகன கூட்டுக்குழுவினர் ஆய்வு செய்தனர். இப்பணியை ஆய்வு செய்த ஆட்சியர் குறைபாடு உள்ள வாகனங்கள் சரி செய்த பின்னர் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இயக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதில் 67 பள்ளிகளைச் சேர்ந்த 420 வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறுகிறது. இம்மாத இறுதி வரை வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறும். பள்ளி வாகனங்களில் உள்ள தீயணைப்பு கருவிகள் பயன்படுத்துவது முதலுதவி குறித்து பள்ளி வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களுக்கு அரியலூர் தீயணைப்புத்துறை அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மூலம் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இந்த ஆய்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
2: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராம்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த

0: உயர்மட்டக் குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாகவும் ஊரகப் பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதி பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உனாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவுச் சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவுச் சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: சர்வதேச அளவில்

போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை, மதுரை ஆகிய நகரங்களின் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 2 புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெருமளவிலான போதைப் பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:26. இனிய இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நல்ல ஹிட்டான சாங்ஸோட கலெக்ஷனா நாம கேட்டு ரசிக்க போறோம். பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் கடாரம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 7:32 ஆயிடுச்சுக்க. இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10 மணிக்கு
2: பூந்தேனில் கலந்து பொன்மண்டு எழுந்து
1: இதயம் வருடும் பாடல்களாக
2: கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே
1: இடைக்கால மெட்டுகளாக இசைக்க காத்திருக்கிறது பட்டுச்சிறகு.
3: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 7:40 ஆயிட்டிருக்கு. இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பிகில் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு, நல்ல ஹிட்டான சாங்ஸா கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா? அந்த வகையில நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் விவேகம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 7:55 ஆயிட்டிருக்க. இந்த நேரத்தில் கேட்கவிருக்கும் பொம்மை திரைப்பட பாடலுடன் நிறைவு பெறுகிறது பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ்கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ்கோபி கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி, நீர்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.

கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ளதாக கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரி கட்சிகளும் குறை கூறியுள்ளன. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி சற்று முன்வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய உற்சாகமான இரவு வணக்கம் குழந்தைகளே. நேரம் இரவு 8:06. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சிகள் போல நம்ம காற்றலைகள்ல சிறகடிக்க காத்துட்டு இருக்காங்க நம்ம செல்ல குழந்தைகள். குழந்தைகளுக்கான நேரம் இது பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளே, உங்க விருப்ப பாடல்களை காற்றலைகள்ல கேட்டு ரசிக்க நீங்க கூப்பிட வேண்டிய எண்கள் அறிமுகங்கள். இப்பதான் முதல் முறையா நம்ம பண்பலையில பேசக்கூடிய குழந்தைகள் வரவேண்டிய எண்கள் 25 30 170. மற்ற அனைத்து குழந்தைகளும் வரலாம் 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை மறந்துடாதீங்க. இப்போ பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் முதல்ல வந்துட்டேங்கன்னா உங்களோட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூற செல்ல குழந்தை யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்துல இருந்து பாண்டி பேசுறேன்.
2: சொல்லுங்க பாண்டி, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்னு வந்திருக்கீங்க பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிக்கு?
3: வேலையில்லா பட்டதாரி படத்துல இருந்து அம்மா அம்மா நீங்க எங்க அந்த பாட்டு போடுங்க.
2: சரி, பாடல் கொடுத்துடலாம். எப்படி இருக்கு ராமநாதபுரத்துல கிளைமேட் எல்லாம்?
3: இங்க வெயில் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு.
2: வெயில் அதிகமா இருக்கா? சரி, லீவ்ல எங்க எல்லாம் போனீங்க?
3: அம்மாச்சி வீட்டுக்கு.
2: எப்படி ஜாலியா இருந்துச்சா? சரி, அடுத்து என்ன கிளாஸ் போக போறீங்க?

0: மிச்சம் 9 போறேன்.
1: சூப்பர் சூப்பர். ரெடி ஆயாச்சா ஸ்கூல் போறதுக்கெல்லாம்?
0: ஆ ரெடி.
1: என்னென்னலாம் புதுசாக வாங்கியிருக்கீங்க?
0: ஆ
1: என்னென்னலாம் ஸ்கூல் போகிறதுக்கு புதுசாக வாங்குவாங்கல்ல,
0: ஆ
1: என்ன நீங்கள் எதுவும் வாங்கியிருக்கீங்களா?
0: பேக் புதுசாக வாங்கியிருக்கோம்.
1: சரி, அப்போ எல்லாம் ரெடி ஆயாச்சு ஸ்கூல் போகிறதுக்கு. லீவ் எல்லாம் முடிச்சு என்ஜாய் பண்ணி. ஆ
0: ஆ எப்போ ஸ்கூல் திறப்பாங்கன்னு
1: சார், அப்படி எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிக்கு?
0: எனக்கு 3 பேர் இருக்காங்க.
1: 3 பேர். 3 பேரோடய பார்க்கணும் பேசணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாயிருச்சு இல்லையா?
0: ஆ
1: சரிப்பா, ரொம்ப நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டலாமா?
0: ஆ
1: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. பாண்டி, உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்துலேருந்து.

0: 8:13 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்மளோட பேச காத்திருக்கிற செல்ல குழந்தை அடுத்ததா யாரீங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
1: நான் சித்தார்த் பேசுறேன்.
0: சித்தார்த், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்னு வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: நான் ரெட்ரோ படத்துல இருந்து ஆச்சி சந்தன கட்ட ஆட்டம் அந்த பாட்டு வேணும்.
0: அந்த பாட்டு கொடுத்துடலாம். சரி, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: நானு, என் தங்கச்சி, என் தம்பி, என் மாமா, என் பாட்டி, என் அம்மா.
0: ஓ, சூப்பர் சூப்பர். உங்க தங்கச்சி பாப்பா பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: என் தங்கச்சி பேரா?
0: உங்க தங்கச்சி பேருதா?
1: வெண்பா.
0: வெண்பா, சூப்பரா இருக்கா உங்களோட பேரு. உங்க தம்பி பேரு?
1: என்
0: தம்பி
1: விளையாடுவீங்க? ஒரு 10-12 தடவை.
0: டேங்கப்பா, உங்க கூட எத்தனை பேர் விளையாண்டாங்க?
1: இந்த நான், என் தங்கச்சி, என் தம்பி.
0: சே, சூப்பரா இருக்குமே இப்படி கிரிக்கெட் பாக்குறதுனால. நானும் வரவா உங்க கிரிக்கெட் பாக்குறதுக்கு?
1: வாங்க.
0: சரி, நாங்க நிறைய பேர் வர்றோம் உங்க கிரிக்கெட்டை பாக்குறதுக்கு.
1: சரி
0: சரி, இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டலாமா?
1: இருங்க இருங்க ஒரு நிமிஷம்.
0: சொல்லுங்க.
1: தங்கச்சி பேசணும்.
0: ஓ, வெண்பா பேசுறாங்களா? குடுங்க குடுங்க, பேசிடுவோம்.
1: ஹலோ.
0: வெண்பா.
1: நல்லா
0: இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: ரேடியோ எல்லாம் கேப்பீங்களா?
1: ரேடியோ கேப்பேன்.
0: ஓ, சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பரான பழக்கம். தொடர்ந்து நம்ம ரேடியோ கேளுங்க, சரியா? சரி, உங்க அண்ணா கேட்ட பாட்டை இப்ப
1: கேட்டு சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க, கேட்டலாம்.
1: ஜனவரி 26 நாம் நமக்கான சட்டங்களை இந்தியா அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி நடைமுறைப்பட்ட ஜனவரி 26 1950 இந்நாளையே நாம் குடியரசு நாளாக கொண்டாடுகிறோம். முதல் டாக்டர் நிரஞ்சன் பிரசாந்த் அவர்கள் நம் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ஆவார். நன்றி.
0: ரொம்ப சூப்பரா சொன்னீங்க வெண்பா.
1: ஓகே,
0: ரொம்ப ரொம்ப அருமையா பேசுனீங்க இன்னைக்கு அண்ணனும் தங்கச்சியும். சரி, அண்ணனுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டலாமா?
1: கேட்டலாம்.
0: நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. ரொம்பவே அருமையா மழலை குரல்ல அவங்களுடைய, அதாவது நான் இதை சொல்கிறேன், சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக ஒரு இந்திய குடியரசு தினத்தை பற்றின தகவலையும் சொன்னாங்க. இதோ சித்தார்த் மற்றும் வெண்பா இவங்களுடைய விருப்ப பாடலாக ரெட்ரோ திரைப்படத்தில் இருந்து.

காற்றில் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சிகள் போல காற்றலைகளை சிறடிச்சிட்டு இருக்காங்க நம்ம செல்ல குழந்தைகள். ஆமாங்க, பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளுக்கான நேரம். ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 செல்ல குழந்தைகளுக்கான நேரமாக பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். குழந்தைகள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் வர வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் பேசலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன்.

0: நேரம் இரவு 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது இளையோர் உலகம். வணக்கம் நேயர்களே, இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன கேட்க போறோம்னா வினாடி வினா போட்டி தாங்க கேட்க போறோம். ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகளை கொண்டாடும் விதமா மாதத்தின் இறுதி செவ்வாயில கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான வினாடி வினா போட்டி நடைபெறுது. இன்றைய வினாடி வினா போட்டியில கலந்து கொள்ள ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க மதுரை சௌராஷ்டிரா கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள். விறுவிறுப்பான வினாடி வினா போட்டியை தொகுத்து வழங்குகிறார் நிக்கோலஸ் பிரான்சிஸ் அவர்கள். உடன் ஸ்கோரர் நிகிதா. வாங்கினீர்களே, இன்றைய வினாடி வினா போட்டிய மாணவர்கள் எவ்வளவு விறுவிறுப்பா கொண்டு போறாங்கன்னு கேட்கலாம்.
2: ஆகாஷவாணி 90 கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வினாடி வினா போட்டி மகிழ்வுடன் உங்களை வரவேற்கின்றோம். சரோஷ கல்லி மாணவ மாணவிகள் வந்திருக்கீங்க. இந்த குவிஸ் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, நமது திறமையை, நமது அறிவு பன்மையை மக்களுக்கு கொண்டு செல்லும் ஒரு வாகனமாக இதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு, மதுரை வானொலி மட்டுமல்லாது ராமேஸ்வரம் வானொலி மூலமாக பல மாவட்டங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நேரடியாக போய் செல்லும். 4 குழுக்கள் உட்காந்துருக்கீங்க, பங்கேற்கிறீங்க. ஸோ Team 1, உங்கள் பேரை அறிமுகப்படுத்திக்கலாம்.
3: என் பேர் சேது, தேர்ட் பி இங்கிலீஷ் சௌராஷ்டிரா காலேஜில் படிக்கிறேன்.
4: என் பேர் சூரஜ்குமார், தேர்ட் பி இங்கிலீஷ்.
2: Team 2.
5: என் பேர் ஆதிசிவாதன் பி, செகண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்.
6: என் பேர் எஸ்கே குரு விக்னேஷ், செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்.
2: Team 3.
7: என் பேர் காயத்ரி, நான் செகண்ட் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன்.
8: என் பேர் கோபிகா, செகண்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன், சௌராஷ்டிரா காலேஜ்.
2: Team 4.
9: என் பேர் துஷ்யந்த், தேர்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், சௌராஷ்டிரா காலேஜ்.
10: என் பேர் கிருஷ்ணகுமார், நான் தேர்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்.
2: சரி, இப்போ இந்த குவிஸ் ரூல்ஸ் சொல்லிடுறேன். 5 ரவுண்ட்ஸ் இருக்கும், ஒரு ஒரு ரவுண்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி ரூல்ஸ். ஃபஸ்ட் ரவுண்டு வந்து இந்தியா ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் கல்ச்சர் பற்றி க்வெஸ்டின் இருக்கும். ஒரு ஒரு டீமுக்கு ஒரு கேள்வி, சரியாக பதில் சொன்னால் 10 பாயிண்ட்ஸ், சரியாக பதில் சொல்லாடி பாயிண்ட் கிடையாது, க்வெஸ்டின் பாஸ் ஆகாது. இது வந்து Round 1. Round 2க்கு வந்து இதே மாதிரி வேறு ரவுண்டு, அதுக்கு வருவோம் சொல்கிறேன். இப்போ வந்து Round 1 வச்சுக்கலாமா? ரெடி இருக்கீங்களா? போகலாமா?
11: ரெடி சார்.
2: முதல் சுற்று முதல் அணிக்கு முதல் கேள்வி. ஒரு கேள்வி, சந்திரகுப்தாவுடன் மகன் மௌரியா சாம்ராஜ்யத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தார், அவர் பேர் என்ன?

0: name Chandragupta's son, who was the second ruler to sit on the throne of Mauryan Empire. 5 seconds. So time over. Parvala. Bindusara. Team 2 Pulama. In the Jallian Valabagh massacre. சரியா, அதை ஆர்டர் செய்த அந்த சுடுதலை வந்து கட்டளையிட்ட ஜெனரல் பேர் என்ன? ஹூ ஆர்டர்ட் த ஃபயரிங் ஆஃப் பீப்புள் இன் ஜாலியன் வாலாபாக் மாசக்கர்? தெரியலையா? சரி, உங்களுக்கு தெரியுமா?
1: ஜெனரல் டயர்.
0: வெரி நைஸ். கை தரலாமா? அரசியல் சாசனத்தை ஒருத்தர் சொன்னார், அவர் பேர் என்ன? பதில் இல்ல. ஐவர் ஜெனிங்ஸ். சரி, டீம் ஃபோர் உங்களுக்கா? இன் விச் சிட்டி ஆஃப் அசாம் த டீ ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட்? டைம் ஓவர். ஜோஹர். ரைட். யாருமே க்வெஸ்சனுக்கு ஆன்சர்ஸ் இல்லையா? ஒரு போனஸ் க்வெஸ்சன் கேட்கவா? சரி, இப்போ ஒரே க்வெஸ்சன் கேட்பேன், அது சொல்லிடும். சரியா, மதுரையில் பல்லுயிர் தலமாக இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் பேர்
1: என்ன?
0: பல்லுயிர் தலம். ராங் ஆன் ஆன்சர். டீம் ஒன் அரிட்டாப்பட்டி. டீம் டூ சமணர் மலை. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி போகிற வழியில் இருக்கு அந்த ஊர் பேர் என்ன? சமணர் மலை இருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு பேர், அருமையான பேர் அந்த பேர், ஊருக்கு பேர், அந்த பேர் என்ன? கீழே கோயில்குடி. ஸோ இதுக்கும் இல்லை, ஆன்சர் இல்லை. டீம் த்ரீ திருமண நாயக்கர் வண்டியூர் மாரியம்மன் தெப்புக்குள்ளதை கட்டினார், உண்மையா பொய்யா?
2: உண்மை.
0: உண்மை. ரைட் ஆன்சர். 10 பாயிண்ட். சரி, டீம் ஃபோர் காந்தி மியூசியம். இப்போ இருக்க காந்தி மியூசியம் முன்னாடி ஒரு குயினோட இருப்பிடம், ஒரு ராணியோட வீடு அது, அந்த ராணியின் பேர் என்ன?
1: எலிசபெத்.
0: ராங் ஆன் ஆன்சர். ராணி மங்கம்மாள். ரவுண்ட் 2 வந்து வேர்ல்ட் ஹிஸ்டரி. ஒரு சின்ன ஒரு சின்ன ட்விஸ்ட். சரியா, இது வந்து 5 செகண்ட்ஸ்க்குள்ளே பதில் சொன்னால் 10 பாயிண்ட். அப்படி சொல்லி க்வெஸ்சன் பாஸ் ஆஃப். அப்போ நீங்கள் சொல்ல எவ்வளோ பாயிண்ட்?
1: 5 பாயிண்ட்.
0: சரியா, ஒரு பாசிங் தான். ஸோ இது க்வெஸ்சன் பாசிங் ரவுண்ட். சரியா, ரெடியாக இருக்கீங்களா? வெரி நைஸ். 2வது சுற்று. ஐஃபில் டவர் எந்த நாட்டில் இருக்கு?
1: பாரிஸ்.
0: நாடு வந்து பிரான்ஸ். பாரிஸ். 10 பாயிண்ட் கொடுத்துடலாம். டீம் டூ விச் நெய்பரிங் கண்ட்ரி ஆஃப் இந்தியா ஹாஸ் ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி? மக்கள் தொகையோட அதிகமான தாக்கம் எந்த பக்கத்து நாடு, அண்மை நாடுக்கு இருக்கின்றது?
1: சைனா.
0: ராங் ஆன் ஆன்சர். பாசஸ். பங்களாதேஷ். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எந்த நாட்டில் இருக்கு?
2: அமெரிக்கா.
0: அமெரிக்கா. ரைட் ஆன்சர். டீம் ஃபோர் மம்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சவக்கிடம் இருக்கிற எங்க?
1: எகிப்த்.
0: ரைட் ஆன்சர். 10 பாயிண்ட். இப்போ வந்து தேர்ட் ரவுண்ட். டிஎன்பிஎஸ் ரவுண்ட். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து வந்து கேள்விகள். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் பயிற்சிங்கன்னா பாஸ் பண்ணுறது வாய்ப்பும். ஒரு ஒரு டீமுக்கு ரெண்டு ரெண்டு கேள்வி டிஎன்பிஎஸ்சி கேள்வி. இது என்ன வேணால் இருக்கலாம். சரியா, பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு இடம், பொட்டானிக்கல் சர்வீஸ் ஆஃப் இந்தியான்றது ஒரு நேஷனல் இது. அது ரீஜனல் சென்டர் தமிழகத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? வேறு சார் பொட்டானிக்கல். நல்ல கேள்வி, கவனிங்க. நீங்கள் நான் கேள்வியே பதில் கண்டுபிடிச்சிடலாம். பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ரீஜனல் சென்டர் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில்?

0: தஞ்சாவூர்.
1: பரவாயில்ல, கெஸ் பண்ணிக்க. கோயம்புத்தூர். சரியா? ராங். ஆனஸ். வெரி குட், வெரி குட். இந்த பாண்டிய சாம்ராஜ்யம், பாண்டிய கிங்டம் இருக்குல்ல, காவேரி வரைக்கும் கொண்டு போன அந்த கிங்கோட பேர் என்ன? சரி, சௌந்தர பாண்டியன். ஜத்வமேர் சௌந்தர பாண்டியன். இந்த ரவுண்டும் நீங்க கிளிக் ஆகல. சரியா? டீம் டூ. இந்த சோழ எம்பையர் இருக்குல்ல, சோழ பரம்பரை, அது ஸ்ட்ராங்கான ஆர்மி இருந்துச்சு, நல்லா போராடக்கூடிய ஒரு. அந்த ஆர்மிக்கு ஒரு ரூலர் இருந்தார், அவர் பேர் என்ன?
0: கரிகாலச்சோழன்.
1: கிங் ராஜராஜ தி கிரேட். கரிகாலச்சோழன் கிடையாது. ஸோ ட்ரை, வெல் ட்ரைட். சரி, இப்போ இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் எந்த ஊர் இருக்கு? ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். வேர் இஸ் தி வீட் கிரானரி ஆஃப் இந்தியா லொக்கேட்டட்? கோதுமை களஞ்சியம்னு சொல்லக்கூடிய நல்ல கேள்வி, நல்ல கோணி. கோதுமை களஞ்சியம்னு சொல்லக்கூடிய ஊர் எந்த ஊர்ல, எந்த ஸ்டேட்டு, எந்த பிளேஸ் கூட சொல்லலாம்?
0: பஞ்சாப்.
1: பஞ்சாப் படிச்சா போயிட்டு வரைக்கும்டா. சரி, டீம் த்ரீ. மாமல்லபுரம் டெம்பிள், அந்த அங்கே உள்ள மாமல்லபுரம் டெம்பிளில் ஷோர் டெம்பிள்னு ஒன்று இருக்கு. மகாபலிபுரத்தில் வந்து கடற்கரையில் ஷோர் டெம்பிள், அது கட்டின கிங்கோட பேர் என்ன? வாட் இஸ் த கிங் ஹூ இஸ் த கிங் விச் பில்ட் மாமல்லபுரம் ஷோர் டெம்பிள்? நரசிம்மவர்மன், பல்லவ டைனஸ்டி. சரியா? மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஏரியா தமிழகத்தில் வந்து தொழில் துவங்குறதுக்கு ஒரு சலுகை கொடுத்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க. அது முதல் முதல்ல தமிழ்நாட்டில் எங்கே நிறுவனாங்க?
2: கோயம்புத்தூர்.
1: சென்னைடா, சென்னை தாம்பரம். சரியா? பரவாயில்ல. ஓகே, ரைட். டீம் ஃபோர். பாலிகார்பி பிளான்ட். பாலிகார்பி பிளான்ட் அப்படின்னா அந்த பிளான்ட் ஏதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுப்போம்.
0: மாம்பழம்.
1: மேங்கோ ட்ரீ தான். இந்தியாவில் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க், அந்த பேங்கோட பேர் என்ன? கேள்வி எல்லாம் கவுனிங்க. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பேங்க்?
3: HDFC.
1: ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லார்ஜஸ்ட் பேங்க். ஜென்ரல் நாலேஜ் ரவுண்ட் ஃபோர். இது வந்து மூணு க்வெஸ்சன்ஸ் இருக்கும். விச் சிட்டி இன் இந்தியா இஸ் நோன் ஆஸ் அ கோல்டன் சிட்டி இன் இந்தியா? கோல்டன் சிட்டின்னு சொல்லக்கூடிய நல்ல கவனி. மும்பை, கொல்கட்டா, ஜெய்சால்மர்.
0: மும்பை.
1: மும்பை இஸ் ராங் ஆன்சர்ஸ். ஜெய்சால்மர். ஒலிம்பிக் கேம்ஸ் எத்தனை வருஷம் ஒரு நடக்குது? வாட் இஸ் தி டியூரேஷன் பிட்வீன் அண்ட் ஒலிம்பிக் கேம்ஸ்?
0: 4 இயர்ஸ்.
1: வெரி குட், 10 பாயிண்ட் அடிச்சா. வெரி குட், வெரி குட். இப்போ வந்து ஹை டெம்பரேச்சர் அதை தீர்மானிக்கிற கண்டுபிடிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் நான் அவசரப்படாத சொல்கிறேன். இது அவசரப்படாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ் ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹை டெம்பரேச்சர்ஸ்? ப்ரையோமீட்டர், வேப்பர் தெர்மாமீட்டர், ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டர்.
0: வேப்பர் தெர்மாமீட்டர்.
1: ராங் ஆன்சர்ஸ். ப்ரையோமீட்டர். டீம் டூ. விச் Indian city is known as the eighth of the east? Eighth of the east nu sollakudiya Indian city per enna? Chennai, Coimbatore, Madurai.
0: Madurai.
1: Madurai is right answer, Arshana. The International Olympic Committee headquarters endha oorla irukku? Avasarapada endha oorla irukku? USA, UK, Switzerland.
0: Switzerland.
1: Switzerland is right answer. If the eye becomes opaque and the கண்ணு நோய் பேர் என்ன? ஒபேக்னா வந்து லைட் போகாது. மயோபியா, கேட்ராக்ட், க்ளோகோமா.
0: கேட்ராக்ட்.
1: கேட்ராக்ட் இஸ் ரைட் ஆன்சர். டீம் த்ரீ. இந்தியாவின் ஸ்காட்லாண்ட் எது? I'll give you options. சிக்கிம், ஷிம்லா, கூர்க்.
2: ஷிம்லா.
1: கூர்க்குங்க. When was the first Asian Games held? அவசரப்படாதீங்க. When was the first Asian Games held? 1951, 52, 62.
2: Mm. Say, time
1: lapse, 51. Quick-a solla, evlo doubt. Seriya, ippo vandu or science question.

0: the change of state directly from solid to gas is called sublimation, evaporation, condensation. இந்த நிலை மாறும், அதாவது ஒரு தீர்க்கமான ஊர்க்கமான இடத்துல இருந்து கேஸாக மாறுறது வந்து சாலிட்ல இருந்து கேஸாக மாறுது, சப்ளிமேஷன், இவாபரேஷன், கண்டென்சேஷன்.
1: சப்ளிமேஷன்
0: கரெக்ட். டீம் 4, which city in India is known as the Manchester of India? Mumbai, Delhi, Ahmedabad.
2: Ahmedabad.
0: Ahmedabad is right answer. Very good. In which city was the first Asian Games held? Asian Games, முதல் முதல்ல எந்த சிட்டியில் நடந்துச்சு அவசரப்படாத? டாக்கா, கராச்சி, நியூ டெல்லி.
2: டாக்கா.
0: Wrong answer, it's New Delhi. Which of the following elements is used in the manufacture of fertilizers? Fertilizers தயாரிக்கிறதுக்கு fluorine, அலுமினியம், பொட்டாசியம்.
2: பொட்டாசியம்.
0: பொட்டாசியம் ரைட் ஆன்சர்.

0: ரேபிட் ஃபயர் ரவுண்டு, மூணு கேள்வி வேகமாக கேட்பேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ. டீம் ஒன் ரெடியாக இருக்கீங்களா? கிட்டலாமா?
1: ரெடி.
0: சரி, உன்னை போல் ஒருவன் என்ற தமிழ் நூலை எழுதியது ஜெயகாந்தன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
1: ட்ரூ.
0: ட்ரூ இஸ் ரைட் ஆன்சர். மாத்தூர் பிரிட்ஜ், கன்னியாகுமரியில் ஒரு தொங்கும் பாலம் மாத்தூர் பிரிட்ஜ், அது வந்து த லாங்கஸ்ட் அண்ட் டாலஸ்ட் பிரிட்ஜ் இன் ஏஷியா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? False. Wrong answer. True. Dada Sahib Phalke Award is given for sports in India.
1: True.
0: True is the wrong answer. False. Team 2, உங்களுக்கான கேஸ்ட். பிரிவோம் சந்திப்போம் என்ற நூல் எழுதிய தாமரை, True or False?
1: False.
0: False, right answer. Very good. Ponmudi Hanging Bridge near Rajkot in Idukki district of is in Kerala.
1: True.
0: True is right answer. Dronacharya Award is given for sports coach in India. Dronacharya Award is given for...
1: True.
0: True is right answer. Team 3. Parthiban Kanavu. நூலை எழுதியது கல்கி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
2: ட்ரூ சார்.
0: ட்ரூ இஸ் ரைட் ஆன்சர். கழுகுமலை இஸ் ஆல்சோ நோன் அஸ் வெட்டுவான் கோயில், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
2: ட்ரூ.
0: ட்ரூ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். பாரத் ரத்னா இஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்,
2: ஃபால்ஸ்?
0: ஃபால்ஸ், ரைட் ஆன்சர். டீம் 4. குருதி புனல் புக்கை எழுதியது இந்திரா பார்த்தசதி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
1: ஃபால்ஸ்.
0: False is wrong answer. True is right answer. Purunai Archaeological Museum is located in Thoothukudi, true or false?
1: True.
0: True is the wrong answer. False. Thirunelveli. Ashoka Chakra is India's highest peacetime military award given in India.
1: True.
0: True is right answer.
3: சூப்பராக போச்சு வினாடி வினா போட்டி. அஞ்சு ரவுண்டு இப்போ முடிஞ்சிருக்கு. அஞ்சு ரவுண்டில் எந்தெந்த அணி எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிப்பது இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் வினாடி வினா போட்டி. சௌராஷ்டிரா கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறும் வினாடி வினா போட்டி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 5 ரவுண்டு முடிஞ்சதுல எந்தெந்த அணி எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஸோ டீம் 1 உங்களோட ஃபைனல் ஸ்கோர்ஸ் 30 மதிப்பெண்கள், டீம் 2 70 மதிப்பெண்கள், டீம் 3 70 மதிப்பெண்கள், டீம் 4 50 மதிப்பெண்கள். இப்போ தேர்ட் பிளேஸில் டீம் 4 இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு டீம் 2 அண்ட் டீம் 3 கம்பீட் பண்ண போறீங்க.
2: சரி, இப்போ ரெண்டு டீமுக்கும் ஒரு ஒரு கேள்வி தான். பதில் சொன்னால் 5 பாயிண்ட், பதில் சொல்லாட்டி பாயிண்ட் கிடையாது. சரியா? ரெண்டு பேருமே பதில் சொல்லாட்டி இன்னொரு டீம் கேட்பேன். அப்போ யார் வேகமாக சொல்கிறீங்களோ, இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு ஒன்று கேட்பேன். சரியா? ரெடியாக போகலாமா? சிட்டி ஆஃப் பேலஸஸ் அப்படியும் இடம் தான் இந்தியாவில். எந்த ஊர்? 3 ஆப்ஷன் தரேன். பெங்களூர், ஜெய்ப்பூர், மைசூர்.
3: பெங்களூர்.
2: பெங்களூர் இஸ் ராங் ஆன்சர். சரியா? இப்போ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் க்வெஸ்சன். ரஞ்சித் குமார் பாரா ஒலிம்பிக் அத்லீட். பாரா ஒலிம்பிக்னா உடல் ஊனமுற்ற ஒலிம்பிக் அத்லீட். அவர் எந்த ஊர்? சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்.
4: மதுரை.
2: மதுரை இஸ் ரைட் ஆன்சர்.
1: ஃபைனல் ரிசல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வித் 75 பாயிண்ட்ஸ், டீம் 3. Second place with 70 points, team 2. And third place is team 4 with 50 points.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் மதுரை சௌராஷ்டிரா கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற வினாடி வினா போட்டி. வினாடி வினா போட்டியை தொகுத்து வழங்கியவர் நிக்கோலஸ் பிரான்சிஸ் அவர்கள். உடன் ஸ்கோரர் நிகிதா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10 மணிக்கு
1: பூந்தேனில் கலந்து பொன்மண்டு எழுந்து
0: இதயம் வருடும் பாடல்களாக
1: கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே
0: இடைக்கால மெட்டுகளாக இசைக்க காத்திருக்கிறது பட்டுச்சிறகு.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22

அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

இனிய இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நேயர்கள் உங்களோட விமர்சனங்களையும் விருப்ப பாடல்களையும் கடித வழியா கேட்டு மகிழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் அவர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கி குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். கடிதங்கள் எழுதும்போது மறக்காம விமர்சனம் தனி கடிதமாகவும் விருப்ப பாடல் தனி கடிதமாகவும் எழுதி அனுப்புங்க. இப்போ என் கையில் ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் இருக்குது. நம்ம நிகழ்ச்சி எப்போவுமே விருப்ப பாடலோட தான் ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த வகையில் யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க, என்ன பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? ராமேஸ்வரத்திலிருந்து முகமது ஹபி அவங்க தான் எழுதியிருக்காங்க. நிலையத்தில் அனைவரும் நலமான்னு கேட்டிருக்காங்க. எல்லோருமே நலமாக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா பாடல் இது உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. என்ன படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம். பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 9:23 ஆயிட்டிருக்கு. இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் இப்போ என் கையில் ஒரு நேயரோட விமர்சன கடிதம் இருக்குது. ஒரு கடிதம் இல்லைங்க, ரெண்டு கடிதம் இருக்குது. யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க, எந்த நிகழ்ச்சிக்காக எழுதியிருக்காங்க கேட்டுடலாமா? தேனி மாவட்டம் சுக்கான்கல்பட்டியிலிருந்து எஸ் கங்காதரன் முத்துலட்சுமி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அதாவது 2/5/2026 அன்று சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு ஒளிவளம் வந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் மனதை வசியப்படுத்திய பாடல்கள் அனைத்தும் தேனமுதாக இசைத்து சென்றது, மகிழ்ச்சியையும் தந்தது. மதிய நேர விருந்து படைத்த மதுரை பண்பலை 103.3 வழங்கிய சகோதரிக்கும் எங்களது வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவங்க ஒளிபரப்பின பாடல்களை வரிசைப்படுத்தி எழுதியிருக்காங்க, ஆனா சகோதரியோட பெயரை எழுதல. அடுத்ததா அதே நேயரோட இன்னொரு விமர்சன கடிதம் இருக்கு. தேனி மாவட்டம் சுக்கான்கல்பட்டி எஸ் கங்காதரன் முத்துலட்சுமி அவங்க தான். அவங்களோட விமர்சன கடிதம் 7/5/2026 அன்று வியாழக்கிழமை 10:00 ஒளிவளம் வந்த பட்டுச்சிறகு நிகழ்ச்சி.

எழுதியிருக்காங்க. இடைக்கால பாடல்களை இரவு நேரத்தில் வழங்கி இதயத்திற்கு இதம் அளித்தும் மனதிற்கு மகிழ்ச்சி அளித்தும் இன்முகத்துடன் சென்றது. பாடல்கள் ரொம்பவே அருமையா இருந்துச்சு. பாடல்களை வழங்கிய அறிவிப்பாளர் மற்றும் பண்பலை 103.3 எங்களது நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கடிதம் எழுதுனா அந்த நேயருக்குமே நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்திரன், எஸ் அக்ஷய மீனாட்சி இவங்க எல்லாமே சேர்ந்து மணிநகரம் மதுரையிலிருந்து தான் எழுதியிருக்காங்க. ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதயம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம். பாடல் இது காற்றலைகளில்.

0: என்ன? மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 9:30 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. காற்றலைகளில் கடித வழி நிகழ்ச்சியா காற்றில் விரியும் கடித மலர்கள். இப்ப என் கையில ஒரு நேயரோட விமர்சன கடிதம் தான் இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் எம் சுல்தான் ஐயா தான் எழுதியிருக்காங்க. கோபுதூர் மதுரையில இருந்து எழுதியிருக்காங்க. கடந்த 10/5/2026 திங்களன்று மதியம் வந்த வசந்த கானங்கள் பகுதியில் வந்த முதல் பாடல் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா எனும் பாடல் மனதை கொள்ளை கொண்டது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அன்று ஒழித்த பாடல்கள் அனைத்தும் சித்திரை மாதம் மாம்பழ சுவையாய் சுவைத்தது. அதிலும் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா பாடல் நிகழ்ச்சியின் மல்கோவா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பாடல்கள் வழங்கிய ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் வளம் வந்த பண்பலையின் அன்பு சகோதரியும் எங்களின் அர்ஜெயவுமான சகோதரி ஜானகிக்கு பாராட்டுகள் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு, அடுத்ததா என்னோட கையில ஒரு விருப்ப பாடல் கடிதம் தான் இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேனி சிலமலை பகுதியிலிருந்து விசி பிச்சை மணி பி புஷ்பம் அவங்க தான் எழுதியிருக்காங்க. என்ன பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, வந்தபாசம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து தான் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இரவின் இனிய அமைதியில் வானொலி கேட்கும் அலாதியான தருணத்தில் நேயர்கள் காற்றலைகளில் கடித வழி நிகழ்ச்சியா கேட்டுட்டே இருக்கீங்க. காற்றில் விரியும் கடிதமலர்கள். புதுசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நேயர்கள், நம்மளும் இந்த மாதிரி கடிதங்களை எழுதி அனுப்பலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே ஒரு கடிதத்தை எடுங்க. எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரியை நான் சொல்லிடுறேன், குறிச்சு வச்சுக்கோங்க. நிலைய இயக்குனர் அவர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கி குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். எழுதும் பொழுது மறக்காம விமர்சனம் தனி கடிதமாகவும் விருப்ப பாடலை தனி கடிதமாகவும் எழுதி அனுப்புங்க. அடுத்ததான் என் கையில் ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் இருக்கு. யார் எங்கேருந்து என்ன பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் அவங்க தான். என்ன படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேடினேன் வந்தது படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதுன அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில இப்ப என் கையில ஒரு நேயரோட விருப்ப பாடல் தான் இருக்கு. யார் எங்க இருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்தில இருந்து சின்ன திருப்பதி வில்லேஜ்ல இருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த், மன்வீத் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பூக்காரி திரைப்படத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதினா அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

நேரம் 9:46 ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். இப்போ என் கையில் ஒரு நேயரோட விருப்ப பாடல் தான் இருக்கு. யார் எங்கே இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் நீர் காயல், எம் சிங்காரவேல், மம்சாபுரம் மீனா இவங்கள் இருவருமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடலை வழங்கிடலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். இப்போ என் கையில் ஒரு நேயரோட விருப்ப பாடல் தான் இருக்கு. யார் இங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, இளையான்குடி இக்பால் சித்தி கத்தீஜா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிறைவாக என் கையில் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தான் இருக்குது. யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதுரை எஸ்எஸ் காலனியிலிருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி, பாலகிருஷ்ணன், சூர்யா இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தியாகம் திரைப்படத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை வழங்கிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01.
2: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கூறுவது அபிராமி. மனம் விட்டு நீங்காத இனிய பாடல்களின் தொகுப்பாய் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் பட்டு சிறகு. சிகப்பு மல்லி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். சங்கர் கணேஷ் இசையமைக்க வைரமுத்துவின் வரிகளோடு கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இது மனம் வருடும் இனிய பாடல்களோடு பட்டுச்சிறகு. அடுத்த பாடல் இடம்பெறும் திரைப்படம் பட்டின பிரவேசம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசனின் வரிகளோடு பாடல் கேட்டு ரசிக்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனம் வருடும் இனிய கானங்களோடு நாம் கேட்டு ரசிப்பது பட்டுச் சிறகு. இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையமைப்பில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பட்டுச்சிறகு. இனிய கானங்களின் தொகுப்பில் அடுத்ததாக இணைய காத்திருக்கும் பாடல் ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி திரைப்படத்திற்காக. கேட்கவிருக்கும் பாடல் இளையராஜா இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகள் கொடுக்க வாணி ஜெயராம் குரல் கொடுத்தது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இது மனம் வருடும் ராகங்களோடு பட்டு சிறகு. இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் கே வி மகாதேவன் இசையமைப்பில் ஏணிப்படிகள் திரைப்படத்திற்காக. எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல் கொடுக்க கண்ணதாசனின் வரிகளோடு பாடல் இதோ காற்றாலைகள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசிப்பது மனம் வருடும் ராகங்களாக பட்டுச்சிறகு. இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையமைப்பில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் பாடியிருக்கிறார் உமாரமணன் மற்றும் இளையராஜா. இந்த பாடலுக்கு வரிகள் கொடுத்திருக்கிறார் கங்கை அமரன். கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

இசையால் இதயங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு இதமான ராகங்களோடு மனம் வருடும் பாடல்கள். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் பூந்தளிர் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையமைப்பில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் பாடியிருக்கிறார் SP பாலசுப்ரமணியம். பாடலுக்கு வரிகள் கொடுத்திருக்கிறார் பஞ்சு அருணாச்சலம். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசிப்பது பட்டுச்சிறகு. இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் மனிதரில் இத்தனை நிறங்களா திரைப்படத்திலிருந்து. கேட்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஷியாம், வரிகள் கொடுத்திருக்கிறார் கண்ணதாசன், பாடியிருக்கிறார் SP பாலசுப்ரமணியம் மற்றும் SP சைலஜா.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசிப்பது பட்டுச்சிறகு. இதமான ராகங்களோடு இதயம் வருடிக் கொண்டிருக்கிறது. இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் அகல் விளக்கு திரைப்படத்திற்காக. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. நாம் கேட்கவிருக்கும் பாடல்

என்ன ஓட்டங்களை பேசிக் கொண்டிருக்கிறது பட்டுச்சிறகு. இசையில் இணைய காத்திருக்கும் அடுத்த பாடல் பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகள் கொடுக்க பாடல் பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. இதோ பாடல் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிக்கும் நேரத்தில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையமைப்பில் கண்ணதாசனின் வரிகளோடு இசைக்க காத்திருக்கும் பாடலை பாடியிருக்கிறார் எஸ் பி

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசிப்பது பட்டுச்சிறகு. இதயம் வருடும் பட்டுச்சிறகில் நிறைவாக இசைக்க வரும் பாடல் நீயா திரைப்படத்திற்காக. சங்கர் கணேஷ் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகள் கொடுக்க வாணி ஜெயராம் எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

0: நிறைவடைகிறது பட்டுச்சிறகு. கேட்டு ரசித்த நேயர் நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. நன்றி நேயர்களே.
1: நேரம் இரவு 10:59 ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் பண்பலை 100.1

9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை மணி 4:45 ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக கேட்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியும் நேரமும் நாளை சக ஆண்டு 1948 ஜெய்சுத மாதம் 6ஆம் நாள் பரபவ வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை நாளை ஒளிபரப்பு அதிகாலை 4:45 துவங்கும். மங்கள இசையோடும் 4 குரல் 275 காலை 5 மணிக்கு பக்தி மாலை 5:30 இசையமுதம் 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக 6:02 சேவை செய்திகள் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:15 புதிய காலை இதில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்ட நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக. 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் நாளை தாளக்கரை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள் தொடர்ச்சி. 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா நாளை ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னேஞ்சலாக. 9:02 ட்ரெடம்பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள் இதில் என் விருப்பம் கேட்கலாம். 10:30 ஒரு பட பாடல்களில் அமரன் திரைப்படத்திலிருந்து. 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:00 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் நாளை அலைபேசி இல்லா அழகிய நிமிடங்கள். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள் சின்னஞ்சலாக. 12:50 சிநேகிதியே தொடர்ந்து கேட்கலாம். 1 மணிக்கு வசந்த கணங்கள். 1:45 மாநில செய்திகள் சின்னஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 2:30 பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சின்னஞ்சலாக. பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம். 4:30 பண்பலையில் ஆட்டக்கலம் தொடர்ச்சி. 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சி நேரமும். 6:30 மாநில செய்திகள் சின்னஞ்சலாக. 6:45 அந்திப்பூக்கள். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சின்னஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலையாக. 8:30 அச்சாணி இதில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம் இதில் திராட்சை சாகுபடியில் புதிய உத்திகள் குறித்து தேனி KVK சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜா ராமன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 9:00 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 காற்றில் பிரியும் கடித மலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. முன்னிரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 பண்பலை 103.3 தேனும் பாலும். நள்ளிரவு 12

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் அன்பான இனிய இரவு வணக்கம் நேர்களே. நேரம் இரவு 11:11 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் கேட்க இருக்கின்றோம் இந்த இனிமையான இரவு பொழுதில். காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக தேனும் பாழும். தேனும் பாழும் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் முத்துசெல்வம். ஒலிக்கிறக்கு முதல் பாடல் ராஜா தேசிங்கு திரைப்படத்திலிருந்து.

மனப்பாளும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 0.3 நேரம் இரவு 11:16 நிமிடத்தில் உலக இருக்கும் அடுத்த பாடல் புதிய பாதை திரைப்படத்திலிருந்து.

இனிமையான இரவு பொழுதுகள் கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ஒலிகற்கும் அடுத்த பாடல் பொன்னி திருநாள் திரைப்படத்திலிருந்து.

வீசு தென்றலி வீசு என்ற இனிமையான இரவு பொழுதில் அற்புதமான பாடல் வரிகளில் மனதிற்கினிய கானமாக கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:23 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் யாவையும் நமது மனதை கவர்ந்தெழுத்துக் கொண்டிருக்கின்றது. ஒழுக்கிருக்கும் அடுத்த பாடலாக பாவை விளக்கு திரைப்படத்தில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாழும் நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருக்கின்றோம். ஒலிக்கிருக்கும் அடுத்த பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் இரவு 11:32, 47 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போன் 103.3 இனிமையான இரவு பொழுதில் அழகழகான பாடல்களாக கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம். தேனுபாளும் நிகழ்ச்சிகள் ஒலிக்கிருக்கும் அடுத்த பாடல்
1: உள்ளதை

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

சின்ன நடை தான் கலந்தே அடடடடடடடடடடடட முன்னாலே போகுதடா முத்துப்பல்லு செவல கண்ணு.

என்னடா மாடு ஆளை கவனிக்க மாட்டேங்குது. கண்டவர்கள் மெய் மறந்து கருத்து கலங்கிடவே கொம்புகளை ஆட்டிக்கிட்டு கொஞ்சு நடை போடுதடா.

0: தல தலங்க மால தல தலங்குது பொண்ணும் குயிலாளு தண்ட டேக்கு மேல டேக்க தங்க தயிலாளு தல தலங்க மால தல தலங்குது பொண்ணும் குயிலாளு.
1: பாட்டாளியின் வெற்றி திரைப்படத்திலிருந்து அற்புதமான பாடல் கேட்டு முடிச்சிருக்கும். நேரம் இரவு 11:41. பாதை தெரியுது பார் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வளமர காத்திருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இந்த இனிமையான இரவு பொழுதில் ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 0.3.3 ஓடு.

நேரம் இரவு 11:49 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போன் 03.3 தேனும் பாழும் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். மொழிக்கிருக்கும் அடுத்த பாடலாக மீண்ட சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து.

கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நேரம் இருப்பு 11:52:47 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கீழ் தான் கேட்டு இணைந்திருக்கின்றோம். ஒழிக்க இருக்கும் அடுத்த பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து.

அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து நிறைவான பாடலாக கேட்டு முடித்திருக்கின்றோம். தேனும் பாலும் நிகழ்ச்சி வளமந்த பாடலோடு நிறைவு பெற்றது. இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் வளமந்த பாடல்கள் யாவையும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான பாடல்களாக இருந்திருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நன்றிகளோடு விடைபெறுவது அன்பு அறிவிப்பாளன் முத்து செல்வம். நன்றி நேர்களை. நேரம் இரவு 11:59:27 இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கிறப்பது சென்னை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக அதிகாலை 4:45 வரை.

வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேயர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

அனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பாவை.

வரும் ஒரு சமயம் இளமை வராது, இன்று வரும் முகத்தை முழுமை தராது, நாளை என்ன

தூதில் வண்டாட்டமா மயங்கட்டுமா அதில் மீதக்கட்டுமா அறுபத்தி நாலில் வாங்கின

பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெக்கம் என்ன சொல்லடிச்சிட்டு.

0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டு

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

துண்டும் தக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சம்மா நெல்லு கூத்து புஷ். தந்தம் தக்கும்முக்கு டுண்டும் கொட்டு கொட்டி சந்தம் விட்டு கட்டு. குஞ்சம் வச்சு பட்டு சேலை கட்டு, மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு. துண்டும் தக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சந்தம் விட்டு கட்டி பாட்டு கட்டு.

சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது, துடிக்கிறது கழுதைய போல அவனப்பு மனசில உதக்கிறது, உதக்கிறது காதலில் தானே. சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது, கழுதைய போல அவனப்பு மனசில.

0: என்னடா பாட்டு, பாட்ட விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா. ஆட்டம் வேணாண்டா, அதுக்கு பந்தது பத்தாதுடா.
1: நடைய கட்டுன பத்தாது,
2: நடைய கட்டுன பத்தாது,
1: மேலத்தை கொட்டுன பத்தாது,
2: மேலத்தை கொட்டுன பத்தாது,
1: தாலிய கட்டுன
2: பத்தாது,
1: தண்ணி அடிச்சா
2: பத்தாது.
1: பந்திய வையுங்க, பந்திய வையுங்க, பந்திய வையுங்கடா. பரதேசி பசங்கடா
3: ஒருடா அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறமா வெட்டுவ.

என்னை இழகாத இளமனதை இழக வைத்து இன்பத்தை என்னோடு

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வரும் பாடல் ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். இசை வி. தட்சிணாமூர்த்தி.

அடுத்து லவகுசா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் ஏ மருதகாசி இயற்றி ஜே வி ராகவலு ஏ பி கோமலா கே ராணி பாடியது.

0: நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராமன் அவர்கள் தவில். முதலில் சித்தி விநாயகம் என்ற முத்துசுவாமி தீட்சித்த கிருதி. சண்முகப்பிரியா ராகம், ரூபகதாளம்.

எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வரலட்சுமி நமோஸ்துதே என்ற மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி. ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேரம் காலை 4:51. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்று சக ஆண்டு 1948, ஜெய்சித மாதம் 6 பராபவ வருடம் வைகாசி மாதம் 13. 2026 மே மாதம் 27 புதன்கிழமை எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இன்றைய நாள் இனிய நாளாகட்டும்.

எல்லா பற்றுக்களையும் விட்டுவிட்டோம் என்று கூறிக்கொண்டே தவறான செயல்களை செய்பவர்கள் அப்படி என்ன செய்தோம் என்று மீண்டும் மீண்டும் கூறி வருந்தும்படி துன்பப்படுவர். குறள் எண் 275, அதிகாரம் கூடா.

0: எல்லா பற்றுக்களையும் விட்டுவிட்டோம் என்று கூறிக்கொண்டே தவறான செயல்களை செய்பவர்கள் அப்படி என்ன செய்தோம் என்று மீண்டும் மீண்டும் கூறி வருந்தும்படி துன்பப்படுவர். குறள் எண் 275, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: நேரம் காலை 4:55. நாம் இனி கேட்கிருப்பது நமது வானொலியில் இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று 7 மே 2017 புதன்கிழமை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள், 6:15 புதிய காலை இதில் தன்னம்பிக்கை தரும் பாடல்களும் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம், 6:45 மாநில செய்திகள் சென்னை ஜலாக, 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகைப்புகள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை ஜலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று தாளக்கரை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகைப்புகள், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரைசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் என் விருப்பம் கேட்கலாம், 10:30 ஒரு படல் பாடல்கள் இன்று அமரன் திரைப்படத்திலிருந்து, 11:00 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை, கண்ணாடி மாளிகையில் இன்று அலைபேசி இல்லா அழகிய நிமிடங்கள், நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 சிநேகிதியே தொடர்ந்து கேட்கலாம், பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல், 2:30 பன்மொழி பாடல் கேட்கலாம், மதியம் 2:55 வானிலை அறிக்கை சின்னஞ்சலாக, பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சல், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையில் ஆட்டக்களம் தொடர்ச்சி, மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10

விளக்கேற்றும் வேலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும் 6:30 மாநில செய்திகள் சென்னை ஜிலாக 6:45 அந்திப்பூக்கள் 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள் சென்னை ஜிலாக அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னை ஜிலாக 7:25 பாட்டு இது ஹிட்டு 8:00 செய்தி அறிக்கை சென்னேஞ்சல் 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி 8:30 அச்சாணி இதில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்குபெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம். இதில் திராட்சை சாகுபடியில் புதிய உத்திகள் குறித்து தேனி கேவிகே சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜாராமன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை இன்று தொகுத்து வழங்க உள்ளவர் எம் முத்துக்கருப்பன் அவர்கள், 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒளிபரப்பு இனிய நிறைவு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 பண்பலை 103.3 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நமது வானொலியில் இன்று. இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். நேரம் 4:59:50.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த இனிமையான காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமழச் செய்ய பக்தி மாலை

நேரம் காலை 5:09 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மொழிகற்கும் அடுத்த பாடல்.

அன்றோ வளர்ந்து வளர்ந்து இங்கு வாலிபரானவர் நாம். வேண்டிய போதெல்லாம் வீரத்தை தியாகத்தை வழங்கி மகிழ்

நேரம் காலை 5:17 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த இனிமையான காலை பொழுதை பக்தி மனம் கமழச் செய்து கொண்டிருக்கின்றது. பக்தி மாலை

நேரம் காலை 5:27. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இதுவரை கேட்டோம் பக்தி மாலை நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
2: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
1: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
2: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
2: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
2: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
2: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற

0: பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
0: இசையோடு என்றும் நீங்கள் இசை.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். இசை அமுதம் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் தேம் சவுந்தரராஜன் குரலில் தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து.